இனிய காலை வணக்கம் நேர்களே. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 6 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆணி மாதம் 13 நாள், 2026 வருடம் ஜூன் மாதம் 27 நாள் சனிக்கிழமை. நாள் ஒரு குரல் அமுதம் கேட்கலாம், தொடர்ந்து மங்கள இசை.

இடத்திலும் இனிமையாக பேசும் இயல்பு உடையவர்களுக்கு துன்பம் தரும் வறுமை இல்லாமல் போகும். குறள் எண் 94, அதிகாரம் இனியவை கூறல்.

0: இன்னும் சில மணி தொழில்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈனுலை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்து சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெராட்டரில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே ஷிபா வான்மதி அவர்கள். 7:00 சுழல் விளக்கு செய்தி கட்டுரை. 7:07 மற்றும் 7:25 வணக்கம் பரணி. 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பது எது? வார்த்தைகளா செயலா? 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:00 மணித்திருநாடு பகீம் சந்திர சட்டர்சி. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே எனக்கு பிடித்த முன் உதாரணமாக இருக்கும் பெண். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். விவசாயிகளுக்கான மாற்றி அமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். 1:10 நலம் தானா வீட்டு சாப்பாட்டின் அவசியம். 1:55 தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 கொக்கு. 4:02 பொதிகை தும்பி.

0: out with a goal in the fourth quarter. India will next face England tomorrow. In FIFA World Cup 2026, France defeated Norway 4-1 in Group 1 clash at Boston Stadium in Massachusetts, US. Ousmane Dembele scored a first-half hat-trick, helping France to finish at the top of the Group 1. In another Group 1 fixture, Senegal defeated Iraq 5-0 in Toronto. This big win keeps Senegal in contention of reaching last 32 as one of best third-place teams. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
3: உலகம் எப்போது தோன்றியது யாருக்கும் தெரியாது. ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உலகம் தோன்றியது என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம். அதன் பின்பு உயிர்கள் தோன்றின. மற்ற உயிர்களின் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தோன்றினான். அவனது உழைப்பே இன்றைய உலகமாக உருமாறி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதன் வளர்ச்சியடைவது போலவே உலகமும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் அறிவு வளர்ச்சியாலும் அறிவியல் வளர்ச்சியாலும் உலகம் புதிய உலகமாக பொன்னுலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போதைக்கப்போது இயற்கை பேரிடர்கள் உலகத்தை சிதைத்து கொண்டிருக்கின்றன. குமரிக்கண்டம் கடற்கோளால் மறைந்துவிட்ட கொடுமையை வரலாறு கூறுகிறது. அங்கிருந்த மக்கள் தப்பி பிழைத்து பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். நாடுகளுக்கு இடையே ஏற்படும் போர்களும் உலகத்தை ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி சிந்தித்த சங்க புலவர்கள் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருப்பதற்கான காரணத்தை அறிந்து கூறியுள்ளனர். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் போருக்கு குறைவில்லை. அந்த போர்களை புலவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அறிவு சார்ந்த புலவர்களுக்கு அரசர்களிடம் மரியாதை இருந்தது. அவர்கள் கூறியதை அரசர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அப்படியானால் அந்த புலவர்கள் உலகம் நடைபெற்றிருப்பதற்கு கூறுவது காரணம் என்ன? உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிலர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று புறநானூறு பாடுகிறது. கடவுள் மாய்ந்த பெரும் வழுதி என்னும் புலவர் பாடிய பாடல் இது. ஒரு நாட்டுக்கு பெருமை என்பது சான்றோர்கள் வாழ்வதுதான். கிரேக்கத்துக்கு பெருமை என்ன? சாக்ரடீஸ். பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர் ரூசோ. இந்தியாவுக்கு பெருமை ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும். தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன? திருக்குறள் பாடிய திருவள்ளுவர் என்று பாரதி பாடுகிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்கிறார் அவர். இப்போதும் கூட நல்லவர்கள் இருப்பதால்தான் நாட்டில் மழை பெய்கிறது என்று கூறுகின்றனர். நல்லவர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று நீதி நூல் கூறுகிறது. தமக்காக மட்டும் வாழாமல் பிறர் நலனுக்காக வாழ்பவர் இருப்பதனால்தான் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருக்கிறது என்று சங்க இலக்கியமாகிய புறநானூறு பாடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவாமிர்தமாகவே இருந்தாலும் தனியாய் உண்ணமாட்டார்கள். மற்றவர்களோடு பகிர்ந்தே உண்பர். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பரும் செல்வராயினும் என்று மற்றொரு பாடல் கூறுகிறது. அக்காலத்தில் விருந்து என்பதே பல பேரோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு உண்பதாகும். அத்தகைய சான்றோர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது பழமொழி. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுவர். சோம்பி இருக்க மாட்டார். புகழ் கிடைப்பதாக இருந்தால் சான்றோர் உயிரையும் கொடுப்பர். பழி வருவதாக இருந்தால் உலகமே கிடைத்தாலும் ஏற்க மாட்டார். அத்தகைய சான்றோரையே நல்லவர் என்று உலகம் குறிப்பிடுகிறது. நல்லாரை காண்பதும் நன்றே. நலமைக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே. அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று மூதுரை என்னும் நீதி நூல் கூறுகிறது. எனவே நாம் நல்லவர்களோடு இணங்கி வாழ்வோம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.

மலரும் இந்த நாள் மனமகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.

எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். ஒவ்வொரு முறை உங்களை யாரேனும் குறை கூறும்போது மறுத்து பேசாமல் மௌனமாய் கடந்து வாருங்கள். உங்களை குறைவாக பார்க்க தொடங்கிய பின் நீங்கள் பேசும் எல்லாமே தவறாகத்தான் தெரியும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

6:21 நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. யாரிடமும் உங்களை நிரூபிப்பதற்காக எதுவும் செய்ய வேண்டாம். அப்படி நிரூபித்தால் உங்களின் இயல்பு மாறிவிடும். ஆம், யாரிடமும் உங்களை நிரூபிப்பதற்காக எதுவும் செய்ய வேண்டாம். அப்படி செய்வதால் உங்களின் இயல்பு மாறிவிடும். நிகழ்ச்சியில் எடுத்ததாக சுதா ரகுநாதன் குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறீர்கள். யாருக்காகவும் உங்கள் இயல்பில் இருந்து மாற வேண்டாம். இயல்பாய் இருப்பதை தாண்டிய பேரழகு வேறொன்றும் இல்லை.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. சுயநலத்திற்காக உங்களிடம் பழகுபவர்களை பிரித்தறிய தெரியவில்லை என்றால் நமக்கு நாமே செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும். நிகழ்ச்சியின் நிறைவாக நாகுரியம் ஹனீஃபா குரலில்.

நம் கனிவாயின் இதழ் விழுந்த பெருமான் கடல் போன்ற பகை முன்னே உடைவாளை கரமேந்தி படை கொண்டு பகை வென்ற எம்மான் பதுரு படையரசர் முகம் காண்பதென்னாள் பதுரு படையரசர் முகம்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: உயிர்ம வேளாண்மை முறையில் மண்ணின் பௌதீக, ரசாயனம் மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்படும். இதனால் பயிர் வளர்ச்சிக்கு உகந்த எல்லா சத்துக்களும் கிடைப்பதால் விளைச்சல் பெருகுவதோடு தரமான விளைபொருட்களும் கிடைக்கும். பொதுவாக பயிர் விளைச்சலானது விதைப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் விதைகளின் தரத்தை பொறுத்து உள்ளது. தரமான விதைகள் மற்றும் மேம்பட்ட வேளாண் தொழில்நுட்பங்களை கையாள்வதால் சுமார் 40% விளைச்சல் அதிகம் பெறலாம். உயிர்ம விதை உற்பத்திக்கு சாதாரண விதை உற்பத்தி போலவே சில தனிப்பட்ட தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும். பொதுவாக உயிர்ம விதை உற்பத்தியில் விதை நேர்த்திக்கு உயிர் உரங்கள், தாவர இலை கரைசல்கள், இலைப்பொடிகள், பஞ்சகவ்யா மற்றும் உயிர் கட்டுப்பாட்டு காரணிகள் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். விதைகளை கோமியத்தில் ஊறவைத்து பயன்படுத்துவதால் விதை முளைப்பது மற்றும் வேர் வளர்ச்சி துரிதப்படுகிறது. களிமண் விதை பூச்சு மூலம் விதை முளைப்பு மற்றும் வேர் வளர்ச்சி துரிதப்படுகிறது. ட்ரைகோடெர்மா மற்றும் பேசிலஸ் சப்டிலிஸ் உயிர்ம விதை நேர்த்தி மூலம் வேர் சம்பந்தமான நோய்கள் கட்டுப்படுகிறது. சீமை அகத்தி பட்டை கரைசல், பசும்பு பொடி கரைசல் மூலம் உயிர்ம விதை நேர்த்தி செய்வதால் விதை மூலம் பரவும் நோய்கள் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் கட்டுப்படுகிறது. எருக்கு இலை கரைசல் மூலம் விதை நேர்த்தி செய்வதால் நெல்லில் தண்டு துளைப்பான் கட்டுப்படுகிறது. அரளி இலை கரைசலில் விதை நேர்த்தி செய்வதால் வெங்காயத்தில் நுனிக்கருகள் நோய் கட்டுப்படுகிறது. புங்கம் விதை கரைசலில் விதை நேர்த்தி செய்வதால் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் கட்டுப்படுகிறது. 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி செய்தால் காய்கறி பயிர்களில் பூஞ்சான நோய் கட்டுப்படும். நெற்பயிரில் விதைப்பிற்கு முன் நெல் விதைகளை பஞ்சகவ்யாவில் 30 மணி நேரம் ஊற வைத்து அல்லது நெல் விதைகளை 20% வசம்பு கரைசலில் 30 நிமிடங்கள் ஊற வைத்து பின்பு காடா துணியில் கட்டி வைக்க வேண்டும். கொண்டைக்கடலை விதைகளை 20% புதினா இலை கரைசலில் 12 மணி நேரம் ஊற வைத்து விதைக்க வேண்டும் அல்லது 1 கிலோ விதைகளை 50 கிராம் மஞ்சள் மற்றும் 15 கிராம் வசம்பு பவுடரில் 10 மில்லி கலந்து 10 நிமிடம் கழித்து விதைக்க வேண்டும். 1 கிலோ பயிர் வகை பயிர்கள் விதைகளை 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். மக்காச்சோள விதைகளை 2% பஞ்சகவ்யா கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்து விதைக்க வேண்டும். கம்பு மற்றும் ராகி விதைகளை 2% பஞ்சகவ்யா கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்து விதைக்க வேண்டும். 1 கிலோ காய்கறி விதைகளை 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடியில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும் அல்லது விதைகளை 20% வசம்பு கரைசலில் 5 மடங்கு தண்ணீர் கலந்து 20 நிமிடம் ஊற வைத்து விதைக்க வேண்டும். உயிர்ம வேளாண்மையை கடைபிடிப்பதன் மூலம் இயற்கை ஆதாரங்களையும் மண் வளத்தையும் பாதுகாத்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்க்கலாம். எனவே உயிர்ம வேளாண்மையை பின்பற்றி தரமான பாதுகாப்பான உணவையும் மாசற்ற சுற்றுச்சூழலையும் வருங்கால சந்ததியினருக்கு அளிப்பது கடமையாகும்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
1: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
3: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 94 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க.

0: தெரிஞ்சுப்போம்.
1: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 39% முதல் 63% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ்.
0: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: தலைவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 36 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 38 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 26 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 32 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 34 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 38 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 80 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 90 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள். இன்றிரவு 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை

பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லபாண்டியன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள் கேட்கலாம். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். இன்னும் சில மணி துளிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2வது முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மேனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடவுள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்றவுள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித் குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்க அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டம் தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மைப் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பட

0: அமலுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கனடா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசை திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தவிக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை மணி 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் காலை 9 புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்குடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை மணி 9:25 பதிலாக நண்பகல் மணி 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதியளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும், இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டி லா எஸ்பிரலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்து கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்திக் சிங், ஜுக்ராஜ் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 148 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை

0: பிரான்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கிலிக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: இன்று ஒரு தகவல்,
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்

0: திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள்.
5: நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு உலக வெப்பமயமாதல், காரணங்களும் தீர்வுகளும். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சவால்களில் ஒன்று உலக வெப்பமயமாதல் ஆகும். இது ஒரு நாட்டினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, உலகம் முழுவதையும் பாதிக்கும் ஒரு பிரச்சனையாகும். கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வரும் வெப்பநிலை, கடுமையான வெப்ப அலைகள், வெள்ளப்பெருக்குகள், வறட்சிகள் மற்றும் புயல்கள் ஆகியவை உலக வெப்பமயமாதலின் தாக்கங்களை நமக்கு உணர்த்துகின்றன. பூமியினுடைய சராசரி வெப்பநிலை படிப்படியாக அதிகரிப்பதே உலக வெப்பமயமாதல் எனப்படுகின்றது. சூரியனிடமிருந்து வரும் வெப்பத்தின் ஒரு பகுதியை வளிமண்டலத்தில் உள்ள சில வாயுக்கள் தக்க வைத்துக் கொள்கின்றன. இதுவே பசுங்குடில் விளைவு என்று அழைக்கப்படுகின்றது. இயற்கையாக இந்த செயல்முறை பூமியை வாழ்வதற்கு ஏற்ற வெப்பநிலையில் வைத்திருக்க உதவுகின்றது. ஆனால் மனித நடவடிக்கைகளால் பசுங்குடில் வாயுக்களின் அளவு அதிகரிக்கும் போது பூமியின் வெப்பநிலையும் உயர்கிறது. இதுவே உலக வெப்பமயமாதலாகும். நிலக்கரி, பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருட்களை எரிப்பதால் கரியமல வாயு அதிகமாக வெளியேறுகின்றது. வாகனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் இதற்கு முக்கிய காரணங்களாக உள்ளது. மரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள கரியமல வாயுவை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றது. ஆனால் காடுகள் அழிக்கப்படுவதால் கரியமல வாயுவின் அளவு அதிகரிக்கின்றது. நகரங்கள் விரிவடைவதும் தொழிற்சாலைகள் அதிகரிப்பதும் சுற்றுச்சூழலில் வெப்பத்தை அதிகரிக்கின்றது. குப்பை கிடங்குகள் மற்றும் சில தொழில்துறை செயல்பாடுகள் மீத்தேன் போன்ற பசுங்குடில் வாயுக்களை வெளியிடுகின்றன. இவை உலக வெப்பமயமாதலை மேலும் அதிகரிக்கின்றன. இந்த உலக வெப்பமயமாதல் ஏற்படும் விளைவுகள் என்னவென்று பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் உலகின் பல பகுதிகளில் புதிய வெப்பநிலை சாதனைகள் பதிவாகின்றன. இதனால் மனிதர்களின் உடல் நலம் வெகுவாக பாதிக்கப்படுகின்றது. துருவ பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருவதால் கடல் நீர் மட்டம் உயர்கின்றது. சில பகுதிகளில் அதிக மழையும் சில பகுதிகளில் மழையின்மையும் ஏற்படுகின்றது. இதனால் விவசாயமும் குடிநீர் வழங்கலும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது. பல தாவரங்கள் மற்றும் விலங்குகள் தங்களின் இயற்கை வாழிடங்களை இழந்து வருகின்றன. சில உயிரினங்கள் அழிவின் விளிம்பிலும் உள்ளது. வெப்ப அலைகள், காற்று மாசுபாடு மற்றும் புதிய நோய்களின் பரவல் ஆகியவை மனித ஆரோக்கியத்திற்கு மிகவும் அச்சுறுத்தலாக உள்ளது. சரி, இதற்கு தீர்வுகள் தான் என்ன? உலக வெப்பமயமாதலை முழுமையாக தடுக்க முடியாவிட்டாலும் அதன் தாக்கத்தை கண்டிப்பாக நம்மளால் குறைக்க முடியும். இதனால் மரங்களை வளர்ப்போம். இந்த மரங்கள் கரியமல வாயுவை உறிஞ்சி சுற்றுச்சூழலை பாதுகாத்து தருகின்றது. ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு மரமாவது நட்டு பராமரிக்க வேண்டும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துவோம். சூரிய ஆற்றல், காற்றாலை ஆற்றல் போன்ற தூய்மையான ஆற்றல் வளங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும். பொது போக்குவரத்து, மிதிவண்டி மற்றும் நடைபயணத்தை ஊக்குவிக்க வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறித்து மறுசுழற்சியை ஊக்குவிக்க வேண்டும். பொதுவாக உலக வெப்பமயமாதல் என்பது எதிர்காலத்தில் வரும் பிரச்சனை அல்ல, அது இன்று நாம் அனுபவித்து வரும் ஒரு கசப்பான உண்மைதான். நாம் இன்று இயற்கையை பாதுகாத்தால் மட்டுமே நாளைய தலைமுறைக்கு பாதுகாப்பான பூமியை நம்மளால் வழங்க முடியும். பூமி நமக்கு சொந்தமானது அல்ல, நாம் அதை வருங்கால சந்ததியினரிடமிருந்து கடனாக பெற்றுள்ளோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எனவே உலக வெப்பமயமாதலை குறைக்க முயற்சிகளில் அனைவரும் பங்கேற்று பசுமையான மற்றும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.
3: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள்.

0: செய்தி கட்டுரை: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
1: உலக அளவில் அதிக இளைஞர் வளத்தை கொண்ட தேசமாக இந்தியா இருக்கிறது. வேலை, கல்வி, அறிவு, திறமை, ஆர்வம் என இந்திய இளைஞர்களின் புத்தெழுச்சியால் தேசம் வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட தேசமாக இருக்கும் இந்தியாவில் சுமார் 65% பேர் 35 வயதிற்கு குறைவானவர்களாகவும் 50% பேர் 25 வயதிற்கு குறைவானவர்களாகவும் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த இளைஞர் வளத்தை நம்பியே வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்யவும் தொழில் நிறுவனங்களை தொடங்கவும் ஆர்வமாக வருகிறார்கள். வெளிநாடுகளில் இருக்கும் நிறுவனங்கள் நம் இளைஞர்களின் திறமையை முழு மனதோடு பயன்படுத்திக் கொள்கின்றன. இந்த இளைஞர் வளத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வருகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்தான் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா எனப்படும் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம். இளைஞர் வளத்தை வளர்ச்சியாக மாற்றும் வகையில் பிரதமரின் சிந்தனையில் உருவான இந்த திட்டம் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டமாகும். இந்தியாவை நோக்கி ஏராளமான நிறுவனங்கள் வருகின்றன. உள்நாட்டிலும் தனியார் தரப்பில் 1000 தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு இயங்கி வருகின்றன. இங்கு பணியாற்றும் இளைஞர்கள் முறைசாரா தொழிலாளர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களின் பணி பாதுகாப்பு, வாழ்க்கை தர கண்காணிப்பு போன்றவற்றை செயல்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் உள்ளன. பணி பாதுகாப்போ எதிர்காலத்திற்கான சேமிப்போ இல்லாமல் மிக பெரும் இன்னல்களுக்கு ஆளாகும் நிலை பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு ஏற்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு இருப்பதைப் போன்ற வருங்கால வைப்பு நிதி பாதுகாப்பு, பணிச்சூழல் வரன்முறை போன்றவை தனியார் துறை ஊழியர்களுக்கும் அமைந்தால் அவர்களின் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், வாழ்க்கை தரமும் மேம்படும். இதற்கான கட்டமைப்பை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும். தனியார் நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதன் மூலம் வேலைவாய்ப்பையும் வளர்ச்சியையும் அதிகரிக்க முடியும். அதன் மூலம் தொழிலாளர்களுக்கு நம்பிக்கையும் நிம்மதியும் ஏற்படுத்த முடியும். அப்படி ஒரு நல்லெண்ணத்திலும் அக்கறையிலும் சிந்தனையிலும் உதித்ததுதான் இந்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டம் புதிதாக வேலைக்கு சேரும் ஊழியர்களையும் அவர்களை பணியில் அமர்த்தும் தனியார் நிறுவனங்களையும் ஊக்கப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2025 ஆகஸ்ட் 15 தில்லி செங்கோட்டையில் நடந்த சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய போது அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டத்தை அறிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. தீர்க்கமான திட்டமிடலுடன் உருவாக்கப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு திட்டம் 2025 ஆகஸ்ட் 1 முன்தேதியிட்டு செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்திற்கு 99,446 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது. 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதும் இளைஞர்களை வளர்ச்சி நீரோட்டத்தில் இணைப்பதும் இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இந்த திட்டம் இலக்கு வைத்துள்ள 3.5 கோடி பேரில் 1,92,00,000 பேர் முதல் முறையாக வேலைக்கு வருபவர்கள். இத்திட்டம் 31/7/2027 வரை நடைமுறையில் இருக்கும். முதல் முறையாக வேலையில் சேர்ந்து இபிஎஃப் எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் முதல் முறையாக பதிவு செய்யப்படும் ஊழியர்களுக்கு 1 மாத இபிஎஃப் ஊதியம் 15,000 ரூபாய் 2 தவணைகளாக வழங்கப்படும். 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் பெறும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகையை பெறலாம். 6 மாத பணிக்கு பின் முதல் தவணை ஊக்கத்தொகையும் ஓராண்டு பணிக்கு பின் 2வது தவணை ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும். இது அவர்களின் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும். அதேபோல வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஊழியர்களுக்கு 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கும் நிறுவனங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 3,000 ரூபாயை மத்திய அரசு வழங்கும். உற்பத்தி துறை நிறுவனங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை 4 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்துடன் பதிவு செய்யப்பட்ட 50 ஊழியர்களுக்கும் குறைவாக உள்ள நிறுவனங்கள் 2 ஊழியர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும். 50 ஊழியர்களுக்கு மேல் பணிபுரியும் நிறுவனங்கள் 5 ஊழியர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும். கூடுதல் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் அந்த நிறுவனங்களுக்கு 1,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை கிடைக்கும். 20,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் 2,000 ரூபாய் கிடைக்கும். 20,000த்திற்கு மேல் 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் 3,000 ரூபாய் கிடைக்கும். ஊழியர்கள் குறைந்தது 6 மாதங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்திருக்க வேண்டும். இது அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும். ஆயினும் உற்பத்தி துறைக்கு சிறப்பு

0: உண்டு. ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகை ஆதார் அடிப்படையிலான வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். நிறுவனங்களுக்கான ஊக்கத்தொகை நிறுவன உரிமையாளர்களின் பான் நம்பர் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 10 மாதங்களில் மிகச்சிறந்த விளைவுகளை உருவாக்கியுள்ளது. இதுவரை 70 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தின் வழியாக வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்பது சாதாரண செய்தி அல்ல. ஒருவருக்கு கிடைக்கும் வேலை என்பது ஒரு குடும்பத்திற்கான வாழ்வாதாரம். அது மட்டுமல்ல, குடும்பத்திற்கான எதிர்காலமும் கூட. 70 லட்சம் பேரின் எதிர்காலம் உறுதி செய்யப்படும் போது அது ஒரு தலைமுறையின் வாழ்க்கை பாதையை ஆக்கப்பூர்வமான திசைக்கு மாற்றும். சமூக பாதுகாப்பு விரிவடையும். நாட்டின் வளர்ச்சிக்கும் அது உரம் சேர்க்கும். கடந்த ஜூன் 19ஆம் தேதி தில்லியில் நடந்த இந்த திட்டத்திற்கான நிதியளிப்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கினார். அந்நிகழ்வில் பெருமிதத்தோடு பேசிய பிரதமர், தொழில்துறை தொழிலாளர்களிடையே பிரதமரின் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா திட்டம் பாலமாக செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 70 லட்சம் பேர் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளனர். தனியார் நிறுவனங்கள் இத்திட்டத்தில் ஆர்வமாக பங்கேற்று புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றன. இன்றைய உலகம் இந்தியா மீது பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளது. இந்திய இளைஞர்கள் தங்களின் படைப்பாற்றல் மற்றும் திறன்களின் மூலம் உலகத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். வரும் 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம். இந்த இலக்கை எட்ட இந்திய இளைஞர்களும் நாட்டு மக்களும் கடினமாக உழைக்க வேண்டும். 6 மாத இடைவெளியில் 2 தவணைகளாக ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்புக்கு 3000 ரூபாய் என்ற வகையில் மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த தொகை 2 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 20 லட்சம் இளைஞர்கள் தங்கள் முதல் வேலையில் இணைந்து 6 மாதங்களை நிறைவு செய்துள்ளார்கள். சுமார் 10 லட்சம் பயனாளிகள் ஏற்கனவே ஊக்கத்தொகை பெற்றுள்ளார்கள். ஏற்கனவே இளைஞர் நலனிலும் தொழில் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இளைஞர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம், மின்சாரம், சுகாதாரம், கட்டுமானம் போன்ற துறைகளில் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு பெற உதவும் ஸ்கில் இந்தியா திட்டம், தொழில்துறையின் தேவைக்கு ஏற்ப திறன்களை வளர்க்க உதவும் பிரதமரின் கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டம், புதிய தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு ஆதரவு வழங்குவதோடு வரி சலுகைகள், நிதியுதவி, ஆலோசனைகளும் தந்து புதுமையான தொழில்களை ஊக்குவிக்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு வங்கிக் கடன் வழங்கி புதிய நிறுவனங்களை தொடங்க ஊக்குவிக்கும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், சிறு குறு தொழில்களுக்கு கடன் வழங்கி இளைஞர்கள் சுயதொழில் தொடங்க உதவும் பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டம், இந்தியாவில் உற்பத்தி துறையை வளர்க்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மேக் இன் இந்தியா திட்டம், டிஜிட்டல் திறன்களை மேம்படுத்தி கிராமப்புற இளைஞர்களுக்கும் இணையவழி சேவைகளை கொண்டு சென்று ஐடி மற்றும் தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் இந்தியா திட்டம் என பல்வேறு திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. பொதுவாக அரசு உருவாக்கும் திட்டங்கள் வேலை அளிப்போர் அல்லது வேலை பெறுவோர் இருவரில் ஒருவர் மீதே கவனம் செலுத்துவதாக இருக்கும். ஆனால் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இந்த இரு தரப்பு மீதும் கவனம் செலுத்தும் தனித்தன்மையான திட்டமாக இருக்கிறது. இந்திய சுதந்திரத்தின் 100ஆவது ஆண்டான 2047க்குள் இந்தியாவை ஒரு முழுமையான, வளர்ந்த, தன்னிறைவான மற்றும் பொருளாதாரத்தில் வலிமையான நாடாக மாற்றும் தொலைநோக்கு திட்டத்தின் அங்கமாக இப்படியான திட்டங்களை உருவாக்கி தேசத்தை வழிநடத்தும் பிரதமரை நாடு நன்றியோடு வணங்குகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் வரணி நிகழ்ச்சிக்காக.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீர் இணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சேவையை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி மற்றும் 4000-க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் பங்கேற்கிறார்கள். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு பணியாளர்களாக இல்லாமல் பங்குதாரர்களாகவும் இருப்பார்கள் என்று குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மும்பை ஐஐடி நியூயார்க்கின் சன்னி ஓல்டு வெஸ்பரி பல்கலைக்கழகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள கல்வி சார்ந்த ஆராய்ச்சி ஒப்பந்தத்தை வரவேற்று சமூக வலைதளத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் பொறியியல் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் இரு நாடுகளின் கல்வி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்பட ஊக்கமளிக்கிறது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நேற்று வர்த்தக மாநாடு ஒன்றில் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் மாபெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய எல்லைகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும் என்றும் இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இது உதவும் என்றும் அவர் கூறினார். புதுமையான முயற்சிகளை விரைவுபடுத்தவும் இரு நாடுகளுக்கு பயனளிக்கும் முதலீடுகளை ஈர்க்கவும் உதவும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு அபிலாடோ டீலா எஸ்பிரேலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொலம்பிய நாட்டுடனான நெருங்கிய நட்புறவை இந்தியா மிகவும் மதிப்புடன் கருதுவதாகவும் அனைத்து துறைகளிலும் இந்த உறவு தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திரு அபிலாடோ பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்திய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களின் விமான கனவை மத்திய அரசின் உடான் திட்டம் நடவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் நேற்று சேலத்தில் இருந்து பெங்களூருவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். தன்னார்வல அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு மலைவாழ் மக்களிடம் மறக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன் கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதியைச் சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹோர்முஸ் நீரிழப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானில் உள்ள ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு மையங்கள் மற்றும் கடற்கரை ரேடார் நிலையங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு முன்னதாக சிங்கப்பூரை சேர்ந்த எவர் லவ்லி என்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஜூன் 17ஆம் தேதி கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இந்த தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என்றும் இதற்கான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமன் கடற்கரைக்கு அருகில் வணிக கப்பல்கள் மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிக்கியிருந்த கப்பல்களை வெளியேற்றும் பணிகளை சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உரிய உத்தரவாதம் கிடைக்கும் வரை இப்பணிகள் தொடராது என்று அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த மோதல் போக்கினால் அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையே நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பிலும் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும். அதே நேரம் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்திவிட்டு தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து முற்றிலுமாக வெளியேற வேண்டும் என்பது ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இறையாண்மை கொண்ட லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் கூடிய இந்த ஒப்பந்தத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உதவும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சுமார் 3,360 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள லாகுயிரா கடற்கரை நகரங்களில் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தின் மையம் கடல் பகுதியில் இல்லாமல் நிலப்பகுதிக்கு அருகில் இருந்ததால் சேதம் அதிகமாக உள்ளது என்று அந்நாட்டில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் இந்தியா வெளிப்படுத்திய ஆதரவுக்கும் ஒற்றுமைக்கும் வெனிசுலா இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்திய மக்களுக்கும் வெனிசுலா மக்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் உணர்வை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. இடிபாடுகளுள் சிக்கியுள்ளவர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயை வென்றது. பாஸ்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே பிரான்ஸ் முன்னிலை வகித்தது. டொராண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. உருகுவே ஸ்பெயின் இடையிலான ஆட்டமும் சவுதி அரேபியா கோபோ வர்டே இடையிலான மற்றொரு ஆட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நியூசிலாந்து பெல்ஜியத்தையும் எகிப்து ஈரானையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: செல்வம் திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே,
1: அமுதே.
2: தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: தமிழ் இனிமையானது, தமிழே அமுதே. இந்த தமிழ் பல்வேறு செல்வங்களையும் மனிதன் பெற்று பாங்குடன் வாழ வேண்டும் என்பதை பல பாடல்களில் தெரிவிக்கிறது. செல்வங்களிலேயே மிகச்சிறந்த செல்வம் கல்வி என்று வான்புகள் வள்ளுவன் சொல்லுவார். மாடு அல்ல மற்றையவை, கேடில் வெளிச்செல்வம் கல்வி. ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை என்று சொல்லுவார். மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்பது பொருள். பொதுவாக மாட்டுப்பெண் என்று சொல்லுவார்கள். மாட்டுப்பெண் என்று சொன்னால் செல்வத்தை வீட்டிற்கு கொண்டு வருகின்ற சீமாட்டி என்று அதற்கு பொருள்படும். எனவே இந்த மாடாக கருதியது செல்வம், அதுவும் கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வம் எப்படி பெற வேண்டும் என்பதை திருவிளையாடற் புராணம் இயற்றிய பரஞ்சோதியார் தன் பாடலொன்றிலே தென்றலை ஓமையாக வைத்து தீந்தமிழ் பாவாக தருகிறார். தமிழிலே 63 என்ற எண்ணை சொன்னால் இந்த பெரிய புராணத்திலே வருகின்ற 63 நாயன்மார்களை குறிக்கும். 64 என்று வருகின்ற போது திருவிளையாடற் புராணம் மதுரையிலே நடைபெற்றது, 64 திருவிளையாடல்களை குறிக்கும். அந்த பரஞ்சோதியார் இயற்றிய ஒரு பாடல், ஒரு மாணவன் எப்படி கல்வியை கற்க வேண்டும் என்பதை அமுதமாக தருகிறது. அதுவும் தமிழ் அமுதமாக தருகிறது, தென்றலை கொண்டு வந்து தருகிறது. தமிழன் காற்றுக்கு கூட கனிவாக பெயர் வைத்தான், காரணத்தோடு பெயர் வைத்தான். வடக்கிலிருந்து வந்தால் அதற்கு பெயர் வாடை, தெற்கிலிருந்து காற்று அடித்தால் அதற்கு பெயர் தென்றல், கிழக்கிலிருந்து காற்று வந்தால் அதற்கு பெயர் கொண்டல், மேற்கிலிருந்து வந்தால் அதற்கு பெயர் கோடை என்று காற்றுக்கு கூட மிகச்சிறப்பாக பெயர் வைத்தவன் தமிழன். அதிலே இந்த தென்றல் இருக்கிறதே, இந்த தென்றலை பாடாத கவிஞர்களே இல்லை. சிலப்பதிகாரத்திலே நெருந்தென்றலின் வருகையை இளங்கோவடிகள் பெருமான் மிகச்சிறப்பாக பாடுவார். பாரதிதாசனும் தென்றலின் வருகையை ஒரு பெண்ணின் தொடுதலோடு ஒப்பிட்டு பாடுவான். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்று கவியரசு கண்ணதாசன் பாடுவார். இவர்களுக்கு முன்னோடியாக பரஞ்சோதியார் பாடுகின்ற போது ஒரு பாடல், தென்றல் எப்படி வந்தது, யாரை போல வந்தது என்று சொல்லுகிறார். பொங்கரி நுழைந்து வாவி புகுந்து பங்கயம் துளாவி பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தர்தாவி கொங்கலர் மனம் கூட்டுண்டு குளிர்ந்து மெல்லென்று தென்றல் அங்கங்கே கலைகளிடேறும் அறிவன் போல் நுழையுமன்றே என்று சொல்லுவார். என்ன பொருளை சொல்லுகின்றார்? பொங்கர், பொங்கர் என்று சொன்னால் சோலை, ஒளி. தென்காசிக்கு பக்கத்திலே ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரின் பெயரை நான் கேட்டபோது அறிந்தேன், பம்புளி என்றார்கள். பம்புளி என்று சொன்னால் என்ன பொருள் என்று எனக்கு தெரியவில்லை. பிறகுதான் யோசித்து பார்க்கின்ற போது

0: பையும் பொழில் என்பதுதான் மருவி மருவி பம்புளியாகிவிட்டது. பசுமை கூட்டல் பொழில் பையும்பொழில் என்றானது. ஆக இந்த பொங்கர் என்ற அந்த சோலையிலே நுழைகிறது. வாவி என்று சொன்னால் குளம், அந்த குளத்திலே குளிர்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிறது. பொங்கரி நுழைந்து வாவி புகுந்து பங்கயம் துளாவி. பங்கயம் என்ற மலர், நிறைய பேருக்கு பங்கயம் பங்கஜம் என்றெல்லாம் பெயர் வைத்திருப்பார்கள், இந்த வடமொழிதான். ஆனாலும் தாமரைக்கு பெயர் பங்கயம். தாமரைக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. கமலம் என்பதும் தாமரையைத்தான் குறிக்கும். இப்படி அந்த தாமரையிலே நுழைந்து அதன் மணத்தையும் தேனையும் பெறுகிறது. பொங்கரை நுழைந்து வாவி புகுந்து பங்கையும் துளாவி. அந்த துளாவி என்று சொல்லுகிற போதே தென்றலின் மென்மை மிகச் சிறப்பாக சொல்லப்படுகிறது. பங்கையும் துளாவி பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தர்காரி. பசுமையான மயிலை, மயிலை என்று சொன்னால் இருவாட்சி என்ற பூவை குறிக்கும். பைங்கடி மயிலை முல்லை, முல்லை மலர், நெல்லை என்று சொன்னாலே முல்லை. பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தர்காரி, இப்படி இருவாட்சி மல்லிகை முல்லை கொடிகளிலெல்லாம் தாவி கொங்கு அலத்தேன் உண்டு. அதிலே இருக்கின்ற மகரந்தம் இருக்கிறதே தாது, அதுதான் கொங்கு. அதை உண்டு அந்த மனத்தையும் பெற்று கொங்கலர் தாதுண்டு குளிர்ந்து, ஏற்கனவே நதியில் அது குளித்து குளத்தில் குளித்ததால் குளிர்ந்த தென்றல் இப்பொழுதும் குளிர்ந்து அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போலுடையும் என்றே. அதுதான் யாருக்கு ஓமை சொல்லப்படுகிறது? சென்ற இடத்திலெல்லாம் அந்த நாட்டில் என்ன கலைகள் இருக்கிறதோ அதைகளையெல்லாம் கற்று கற்று சிறக்கிறானே அந்த அறிவன் போல. இந்த அறிவன் என்பதற்கு பல பொருளை சொல்லுவார்கள். அப்படி அறிவன் போல நுழைந்தது என்று அங்கே சொல்லுகிறார். என்ன, ஒரு மாணவன் தன் பாடத்தை மட்டும் படித்தால் போதாது, தன் புத்தகத்தை மட்டும் படித்தால் போதாது, அதற்கு தொடர்பான பலவற்றையும் கற்க வேண்டும். தென்றல் எப்படி பல இடங்களிலே புகுந்து புகுந்து இனிமையையும் தேனையும் மனத்தையும் பெற்று வருகிறதோ, அதுபோல இவன் எங்கெல்லாம் கற்க கலைகளை கற்க வசதி இருக்கிறதோ அங்கெல்லாம் அதை கற்று தேர்ந்தான் என்று சொன்னால் அதுதான் சிறந்த படிப்பு என்பதை சொல்லித்தரும் விதமாக அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் நுழையுமன்றே என்று அருமையாக பாடி முடித்தார் பரஞ்சோதியார். எனவே இப்படி கல்வி கற்போம், கண்டது கற்றால் பண்டிதன் ஆவோம் என்பதை உணர்வோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. உரை வழங்கியவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நேரம் காலை 7:38 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருப்பது ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கிறோம் இல்லையா?
1: அதாவது இன்னைக்கு ஆரம்பிக்கிறேமா. காலை வணக்கம். Very good morning to all listeners. I am very glad to welcome all the listeners for the program Let's Know English. நல்லது நிகழ்ச்சிக்குள் வருகிறேன். அதாவது இன்றும் நான் 3 வார்த்தைகள் நியூ வேர்ட்ஸ் என்ற வரிசையில் எடுத்து வைத்திருக்கிறேன். முதல் வார்த்தை அதாவது குவாலிட்டி, குவாண்டிட்டி, கோஆர்டினேட். அதாவது குவாலிட்டி என்றால் தரம், குவாண்டிட்டி என்றால் அளவு, கோஆர்டினேட் என்றால் ஒழுங்கமைக்க வேண்டும். அவற்றில் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்து விடுவோம். த சவுண்ட், த சவுண்ட் ஆஃப் ரெயின்போ எஃப்எம் 102.6 இஸ் வெரி குட். அதாவது இந்த ஒலி, த சவுண்ட் quality, the sound quality of Rainbow FM is very good. அதாவது நெல்லை பண்பலை, அதாவது Rainbow FM உடைய சவுண்ட் மிகவும் தரமாக இருக்கிறது. அதாவது மொத்தத்தில் குவாலிட்டி என்பது தரம். நம்ம எல்லாமே தரம், நல்ல குவாலிட்டியான நம்ம பேப்பர் இருக்கணும், நல்ல குவாலிட்டின்னு சொல்லுவோம். அது குவாலிட்டி எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை தான். குவாண்டிட்டினா அளவு. பீப்புள் பை They are very large quantity of vegetables and fruits. அது மக்கள் வந்து ரொம்ப பெரிய அளவு, அது அதிகமான அளவு, மக்கள் அதிகமான அளவு காய்கறிகள் மற்றும் பழங்கள் வாங்குகிறார்கள். அதாவது குவாண்டிட்டி என்று அளவுங்கிற அர்த்தத்தில் வருது. கோஆர்டினேட், ப்ளீஸ் கோஆர்டினேட் த ப்ரோக்ராம் டுடே, இன்று நிகழ்ச்சியை நீ ஒருங்கிணைக்கவா அப்படிங்கிற மாதிரி, அதாவது நமக்கு நீ கொஞ்சம் ஒருங்கிணைத்தரு அப்படிங்கிற மாதிரி 3 வார்த்தைகள் இருக்கு. குவாலிட்டி,

0: தரம், குவாண்டிட்டி, அளவு, கோஆர்டினேட், ஒருங்கிணைத்தல். கோஆர்டினேட்டர் இவரா தான் இருக்காரு இன்னைக்கு அப்படிலாம் பேசுவாங்க. அது வந்து நவுன் ஃபார்ம்ல வருது, அது நவுன்லயும் வரும் வெர்ப்லயும் வரும். சரி, நல்லது. அடுத்தாப்புல இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கதை தான் சொல்லலான்னு இருக்கிறேன். அதாவது முயலும் ஆமையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச த ஹேர் அண்ட் த டார்டாய்ஸ். ஒன்ஸ் அப்பான் எ டைம் எ ராபிட் எ டார்டாய்ஸ் இன் எ ஃபாரஸ்ட் லிவ்ட் இன் எ ஃபாரஸ்ட். அதாவது ஒரு ஒரு முயல் ஒரு ஆமை காட்டில் வசித்து வந்தன. ஒன் டே தே டிசைடட் டு ஹேவ் எ ரேஸ் அகைன்ஸ்ட் ஈச் அதர். ஒரு நாள் அவங்க வந்து ஒரு பந்தயம் அவங்களுக்குள்ள வைக்கலாம்னு நினைச்சாங்களாம். அப்படி இருக்கும்போது த ராபிட் ரேன் வெரி ஃபாஸ்ட், அது முயல் ரொம்ப வேகமாக ஓடியதாம். ராபிட் ரேன் வெரி ஃபாஸ்ட் இந்த மிட்வே, அதான் நடுவில் ராபிட் டிசைடட் டு ஸ்லீப் திங்கிங் ப்ரௌட்லி டார்டாய்ஸ் குட் நாட் கம் நியரர் டு ஹிம். அதான் ரொம்ப பெருமையாக இதில் ப்ரௌட்லி அதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை போட்டிருக்கேன். அதாவது நினைக்குதான் திங்கிங் ப்ரௌட்லி பெருமையாக நினைச்சுதான் நியரர் அருகிலே வர முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் இது தூங்கிட்டு. அப்படி இருக்கும்போது த டார்டாய்ஸ் ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி வாக்ட் அண்ட் ஓவர் டுக் த ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் ராபிட். தூங்கிக்கிட்டு இருக்கிற முயல ஓட்டுக்கு அதாவது கடந்து சென்றுச்சு. அதாவது இப்ப நம்ம பஸ்ல எல்லாம் பஸ் கார் எல்லாம் சொல்லுவாங்க ஓவர் டேக் பண்ணிட்டான் அப்படின்லாம் பேசுவாங்க. ஃபைனலி த டார்டாய்ஸ் ரீச் த ஃபைனல் லைன் அண்ட் ஒன் த ரேஸ் கிவிங் எ மாரல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அதாவது அது கடைசியில அந்த அந்த தொடக்கூடிய கோடையை தொட்டு வெற்றி பெற்றுச்சு. பாருங்க இதுல வந்து அதோடைய பெருமை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ங்கிறது இதுல நமக்கு அந்த ப்ராவர்புக்கு இணையா வருது. அதாவது நிதானம் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குதான். ரெண்டு ப்ராவர்பு நான் இப்ப சொல்லிடுறேன். A bird in the hand is worth two in the bush. மரத்தில் இருக்கிற பலாக்காயை விட கையில் இருக்கிற கலாக்காய் மேல். நியூ ப்ரூம் ஸ்வீப்ஸ் வெல் புதியவன் வேலை மயக்குது ஆலை புதிய விளக்கு மாறு நன்றாக பெருக்குதுன்னு சொல்லுவாங்க. நெல்லை பண்பலை நேயர்களுக்கு இன்றைய தினம் தெளிப்பாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. ஆங்கிலம் அறிவோம் வழங்கியவர் கே.கே. தாமஸ் அவர்கள்.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல் தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் காலை 7:50 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு காய்கறி கீரைகள் கிழங்குகள் பழ வகைகளுடைய விலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிலோ தக்காளி 36 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 42 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 24 ரூபாய்க்கும்,

புடலங்காய் 16 ரூபாய்க்கும், சுரக்காய் 10 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 14 ரூபாய்க்கும், தடியங்காய் 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 80 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 22 ரூபாய்க்கும், பாகக்காய் 65 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 46 ரூபாய்க்கும், காரமணி 40 ரூபாய்க்கும், கோவக்காய் 55 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், கீரைக்கட்டு 15 ரூபாய்க்கும், மல்லி இலை 66 ரூபாய்க்கும், புதினா 70 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 30 ரூபாய்க்கும், இஞ்சி 200 ரூபாய்க்கும், மாங்காய் 18 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 24 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 106 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 42 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 50 ரூபாய்க்கும், குடமிளகாய் 75 ரூபாய்க்கும், சோயாபீன்ஸ் 180 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 250 ரூபாய்க்கும், சேம்பு 50 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 120 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்த அளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி கோழிக்கூடு நாட்டு வாழைப்பழங்கள் 60 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 45 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், மாதுளை 240 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், சப்போட்டா 50 ரூபாய்க்கும், சீத்தாப்பழம் 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 60 ரூபாய்க்கும், பங்கனப்பள்ளி 70 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. கீரைகள், கிழங்குகள், பழ வகைகள் எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக தானே தவிர, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தானே தவிர, அதோட விலையை பார்க்காம அது தரக்கூடிய ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். பாடல் வந்துகிட்டே இருக்குது வாய்மையை வெல்லும் திரைப்படத்துலேருந்து.

இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சிக்காக 28/6/2026, அதாவது நாளைக்கு ஒரே கட்டமாக பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற இருக்குது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து பக்கத்தில் உள்ள தடுப்பூசி மையத்தில் மறக்காமல் கொடுத்துருங்க. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள், தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடையில் கைவிரல் ரேகையினை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் பணி நிமித்தமாக வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பவர்கள் அவங்க வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலைக்கு கடைக்கு சென்று 27ஆம் தேதிக்குள், அதாவது இன்னைக்குள்ளே அவங்களது உரிமையை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக உரிமின் திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டே இருக்குது.

முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவிக்க அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில்

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருப்பது வழக்கென்று வந்தால். வழங்குகிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கொடை ஆவணம், அதாவது நன்கொடை ஆவணம், கிஃப்ட் டீடு அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த கொடை ஆவணத்தை ரத்து செய்ய முடியுமா என்பதை பற்றி இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். கொடை ஆவணத்தை வந்து பொதுவாக ரத்து செய்ய முடியாது. நாம் ஒருவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோன்னா அது கொடுத்தது தான், அதை திருப்பி நாம் வந்து வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. ஆனால் கொடுக்கப்பட்ட கொடையை பெற்றுக்கொண்டவர், நம்ம யாருக்கு நன்கொடை கொடுக்கிறோமோ அதனை பெற்றுக்கொண்டவர் சந்ததியின்றி இறக்கும் சூழ்நிலையில், அதாவது வாரிசுகள் இல்லாமல் இறந்துவிட்டால், சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 126 படி கொடை அளித்தவர் தக்க சாட்சியங்களுடன் கொடையை ரத்து செய்து சொத்தை தன் வசம் வைத்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி தகாத நிலை செல்வாக்கை பயன்படுத்தி அல்லது ஆசை காட்டி பெறப்படும் கொடை நிறுத்தி வைக்கப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் என்று சட்டம் சொல்கிறது. ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது தன்னுடைய மனசாட்சியின்படி உண்மையான ஒரு சூழ்நிலையில் அவர் முழு மனதுடன் முழு சம்மதத்துடன் அந்த கொடையை, அந்த நன்கொடையை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். அதனை ஏமாற்றி யாரும் அந்த கொடையை பெற்றால் அது செல்லாது. தானம் பெற்றவருக்கு முழுமையான உரிமை தானம் பெற்ற சொத்தின் மீது வந்துவிடும். அவ்வாறு தானம் கொடுத்து பெற்றுக்கொண்ட சொத்தை தானம் கொடுத்தவர் ரத்து செய்ய முடியாது என்று பாரதி எதிர் பழனியம்மாள் என்ற வழக்கிலும், ER கலைவாணி எதிர் பதிவுத்துறை தலைவர் பதிவுத்துறை என்ற வழக்கிலும் தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மாண்பமை இந்திய உச்ச நீதிமன்றம் அசோகன் எதிர் லட்சுமி குட்டி என்ற வழக்கில், ஒரு தான பத்திரம் எழுதி பதிவு செய்யப்பட்ட பின்னர் தானம் பெற்றவரின் நடவடிக்கைகள் மாறிவிட்டது என்ற காரணத்திற்காக எழுதி கொடுக்கப்பட்ட தான பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது என்று கூறுகிறது. இப்போ தகாநிலை செல்வா

0: அப்படின்னு சொல்லி நாம சொன்னோம் இல்லையா, இந்த தகாநிலை செல்வாக்கு அப்படின்னா என்ன? தகாநிலை செல்வாக்கு என்றால் என்ன என்பதை இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு 16(1) விளக்குகிறது. அதன்படி தரப்பினர்களுக்குள் ஒருவர் மற்றொருவர் விருப்பத்தின் மீது ஆளுகை செலுத்துகிற நிலையில் இருந்து அந்த மற்றவருக்கு எதிராக தேவையற்றதான நன்மை ஒன்றை பெறுவதற்கு அந்த நிலையை பயன்படுத்துகிறார் என்ற தன்மையில் அத்தரப்பினர்களுக்கிடையே நிலவுகின்ற உறவுகள் இருக்கும் இடத்தில் ஒப்பந்தம் ஒன்று தகாநிலை செல்வாக்கினால் தூண்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது வந்து அந்த சட்டத்தில் சொல்லப்படக்கூடிய வாசகங்கள். மேலும் பிரிவு 16(2) என்ன சொல்லுதுன்னா, மற்றவருடைய சிந்தனையை ஆதிக்கம் செலுத்தும் நிலை என்ன என்பதை பற்றி மூன்று விதமாக விளக்குகிறது. முதலாவதாக, ஒருவர் மற்றொருவர் மீது உண்மையான அல்லது வெளிப்படையான அதிகாரம் பெற்றிருந்தால், உதாரணமாக முதலாளி தொழிலாளி உறவு. இரண்டாவதாக, ஒருவர் மற்றவருடன் நம்பிக்கைக்கு பாத்திரமாகும் உறவில் இருந்தால், உதாரணமாக தகப்பன் மகன் உறவு அல்லது தாத்தா பேரன் உறவு. மூன்றாவதாக, ஒருவர் நோய்வாய்ப்பட்டு சுகவீனம் மற்றும் இயலாமை போன்ற ஏதாவது ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவருடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தம், உதாரணமாக மருத்துவர் நோயாளி உறவு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பெறப்படும் சம்மதம் தகாநிலை செல்வாக்கின் மூலம் பெறப்பட்டது என்று அனுமானிக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு மருத்துவர் அவரது நோயாளியை வற்புறுத்தி அல்லது ஏமாற்றி பெறுதல், ஒரு ஆன்மீக குரு அவரை நம்பிய சீடனை வற்புறுத்தி அல்லது ஏமாற்றி பெறுதல், ஒரு வழக்கறிஞர் தனது கட்சிக்காரரை வற்புறுத்தி அல்லது ஏமாற்றி பெறுதல், ஒரு பெண்ணை அவளது கள்ளக்காதலன் வற்புறுத்தி அல்லது ஏமாற்றி பெறுதல், இது போன்ற செயல்கள் தகாநிலை செல்வாக்கு எனப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏற்படுத்தப்படும் கொடைகள் நிரூபிக்கப்படும் போது ரத்து செய்யப்படலாம். ஒரு கோவிலுக்கு தனது சொத்தை ஒருவர் தானம் எழுதி வைக்க வேண்டுமென்றால் அந்த கோவிலுக்கான பதிவு செய்யப்பட்ட பொறுப்பாண்மையாக ட்ரஸ்ட் அல்லது அந்த கோவிலை நிர்வகிக்கும் அறங்காவலரை பிரதிநிதியாக வைத்து அந்த கோவிலில் பெயருக்கு தான ஆவணத்தை எழுதி வைக்கலாம். ரியல் எஸ்டேட் அதிபர்கள் மனைப்பிரிவுகள் அமைக்கும்போது மொத்த நிலத்தில் 10% குறையாத நிலத்தை சாலைகள் மற்றும் பொது பயன்பாட்டு இடங்கள் ஆகியவற்றின் பயன்பாட்டுக்காக அரசுக்கு தானப்பத்திரம் மூலம் பதிவு செய்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு பதிவு செய்து கொடுக்கப்பட்ட நன்கொடை ஆவணங்களை எந்த சூழ்நிலையிலும் ரத்து செய்ய முடியாது. மற்ற சங்கதிகளை அடுத்த தொடரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால். வழங்கினார் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi to embark on three-day state visit to Seychelles this morning to attend Seychelles' 50th National Day. Union Home and Corporation Minister Amit Shah to launch Bharat

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருப்பது வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.
2: இசையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது வர்ணம் என்ற உருப்படிகளில் தான வர்ணம்,

0: மதவர்ணம் என்ற இரு பிரிவுகளாக பிரித்து நாம் கற்றுக்கொள்வோம். இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் உட்பிரிவுகள் கொடுக்கப்படுகின்றன. பதஜதி வர்ணம், ராகமாலிகா வர்ணம். இந்த பதஜதி வர்ணங்கள் வாய்ப்பாட்டு கச்சேரியிலும் கருவி இசை கச்சேரியிலும் நடன கச்சேரிகளிலும் கையாளப்படுகிறது. இந்த பதஜதி வர்ணங்கள் முக்தாய் சுரத்தில் முதலில் சுரங்களை பாட வேண்டும், இரண்டாவது ஜதியை சுரஸ்தானத்தில் பாட வேண்டும், மூன்றாவது முறை சாகித்யத்தை பாட வேண்டும். இந்த முறையில் அமைந்திருப்பது பதஜதி வர்ணங்கள் எனப்படும். இந்த பதஜதி வர்ணங்கள் இயற்றியவர்களுள் காயக சிகாமணி, ஹரிகேசவநல்லூர், முத்தையா பாகவதர் அவர் இயற்றிய கமாஸ் ராகத்தில் ஆதி தாளத்தில் மாதே மலையத்வஜ பாண்டிய சம்சாதே மாதங்க வதன குக என்ற இந்த பதஜதி வர்ணம் அனைத்து இசைக்கலைஞர்களாலும் கையாளப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ராகமாலிகை வர்ணங்கள். இந்த ராகமாலிகை வர்ணம் என்பது ஒரே வர்ணத்தில் பல்லவியில் ஒரு ராகமும், அனுபல்லவியில் அடுத்து ஒரு ராகமும், முக்தாய் சுரத்தில் ஒரு ராகமும், சரணத்தில் ஒரு ராகங்களும், சரண சுரங்களில் அடுத்தடுத்து ராகங்களையும் நாம் இணைத்து பாடினோம் என்றால் இது ராகமாலிகா வர்ணங்கள் எனப்படும். இந்த ராகமாலிகா வர்ணங்களிலும் உட்பிரிவுகள் கொடுக்கப்படுகிறது. கன நவ ராகமாலிகா, சப்த ராகமாலிகா, கிரகபேத ராகமாலிகா, அஷ்டராகமாலிகா, நட்சத்திர ராகமாலிகா, நவக்கிரக ராகமாலிகா, தச ராகமாலிகா, பிரிய ராகமாலிகா, ஔடவ ராகமாலிகா, ராகதாள மாலிகா என்ற பிரிவுகளும் கொடுக்கப்படுகிறது. நவராகமாலிகா என்பது நாட்டியத்திற்காக நவரசங்களை வெளிப்படுத்துவதற்காக இயற்றப்பட்ட வர்ணங்கள். இந்த வர்ணம் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களால் ஆதி தாளத்தில் நவரசங்களுக்கும் 9 விதமான ராகங்களை அவர் அதில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். பிலகரி, ஹுசைனி, வலசி, சாரங்கா, சுச்சரித்ர, அடானா, ரசிகப்பிரியா, சகானா, நாதநாமக்கிரியை போன்ற ராகங்களை இந்த நவராக மாளிகைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கிரகபேத ராக மாளிகா. இந்த கிரகபேத ராக மாளிகாவை நாம் பாடுவதற்கு இசை ஆசிரியர்களிடம் முறையான பயிற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டுமே இக்கிரகபேத ராக மாளிகாவை நம்மால் பாட முடியும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் இயற்றிய தமிழ் வேதமாகிய திருக்குறளில் இலர் பலர் ஆகிய காரணம் நோட்பார் சிலர் பலர் நூலாதவர் என்கிறார். நம்மளுடைய விடாமுயற்சியினாலும் தவத்தினால் மட்டுமே நாம் எடுத்த காரியத்தை செய்ய முடியும் என்பதற்கு கிரகபேத ராக மாளிகை ஒரு உதாரணமாக அமைந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள்.

0: இப்போது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-1864-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 8:40. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி: வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வார் மந்திரியாரே. இப்படி அமரும்
1: மன்னாதி மன்னர் கடையெழு வள்ளல்களின் பரம்பரையில் உதித்த கொடை வள்ளல், வீராதி வீரர், சூராதி சூரர், மாவீரர், அஞ்சா நெஞ்சர், எங்கள் நாட்டை காக்கும் 73 எலிகேசி மன்னர், நீர் நீடோடி வாழ்க.
2: இந்த ஸ்துதிகளும் புகழ் மாலைகளும் சற்று தூக்கலாக இருக்கிறதே.
1: ஐயோ, மன்னர் கண்டுபிடித்து விடுவாரோ?
2: என்ன மந்திரியாரே, புகழ் மாலை சற்று தூக்கலாக இருக்கிறது.

0: அப்படி என்றால் உமக்கு என்னால் ஏதோ காரியமாக வேண்டியிருக்கிறது. என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்?
1: ஆஹா, ஓஹோ, மன்னா, என்னே தங்கள் புத்திசாலித்தனம். அற்புதமாக நான் கூற வந்ததை கேட்ச் செய்து விட்டீர்கள்.
0: சரி சரி, என்னை புகழ்ந்தது போதும், விவரத்தை கூறும்.
1: மன்னா, ஒரு வாரத்திற்கு விடுமுறை வேண்டும். இதோ எனது விடுமுறை கோரிக்கை விண்ணப்ப கடிதம்.
0: ஓஹோ, உமது நீண்ட புகழ் மாலைக்கு பின்னணியில் இருப்பது இந்த விடுமுறை தானோ? ஆமாம், ஒரு வாரம் விடுமுறையில் நீர் சென்று விட்டால் அரசவையில் இருக்கும் அலுவல்களை யார் கவனிப்பது? அப்படி ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்?
1: ஃபாரஸ்ட் பாத்திங் செய்ய போகிறேன் மன்னா.
0: ஃபாரஸ்ட் பாத்திங்கா? பாத்திங் என்றால் குளிப்பது என்றுதானே அர்த்தம். ஓஹோ, காட்டிற்கு சென்று குளித்து விளையாட போகிறீர். அதற்கு உமக்கு ஒரு வாரம் விடுமுறை கேட்கிறதோ?
1: ஐயோ, அப்படி இல்லை மன்னா. இதற்குத்தான் தாங்கள் குருகுலத்தில் ஆங்கில வகுப்பை கட்டடித்து விட்டு விளையாட செல்ல வேண்டாம் என்று கூறினேன். ஏட்டீர்களா? இப்போது ஆங்கிலம் தெரியாமல் தவறாக புரிந்து கொண்டு என்னை கோபிப்பது?
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, இம்முறை நான் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேன். ஃபாரஸ்ட் பாத்திங் என்றால் காட்டிற்குள் குளிப்பது என்றுதானே அர்த்தம்?
1: அதுதான் இல்லை. ஃபாரஸ்ட் பாத்திங் என்றால் காட்டிற்குள் நடப்பது என்று அர்த்தம்.
0: நடப்பதா? பாத்திங் என்றால் இதுவரை குளிப்பது என்றுதானே நான் படித்திருக்கிறேன். எனக்கு புரியவில்லை, நீ சரியாக கூறும்.
1: மன்னா, ஃபாரஸ்ட் பாத்திங் என்பது ஜப்பானிய மருத்துவ முறை. இதை ஜப்பானிய மொழியில் ஷின்ரின் யோகு என்று சொல்கிறார்கள்.
0: ஷின்ரின் யோகு? ஆமாம், இதற்கு அர்த்தம் தான் என்ன? அப்படி என்னதான் செய்கிறார்கள் இதில்?
1: மன்னா, 2 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரை காற்றுக்குள் நடப்பதை தான் ஃபாரஸ்ட் பாத்திங் அல்லது ஷின்ரின் யோகு என்று கூறுகிறார்கள்.
0: காற்றுக்குள் மரங்கள் இருக்கும், மரங்களின் நடுவில் நடந்தால் இயற்கை காற்று கிடைக்கும். இது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தானே?
1: மன்னா, தெரியாத விஷயங்களும் இதில் உள்ளன. காடு என்பது மரங்கள் நிறைந்த இயற்கையோடு நம்மை ஒன்றிணைக்க கூடிய ஒரு இடம். இயற்கையோடு மரங்களோடு நாம் தொடுதல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல், முகர்தல் என்ற 5 உணர்வுகளோடு உறவாடும் போது நமக்கு ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கின்றன.
0: என்ன மந்திரியாரே உளறுகிறீர்? அப்படி என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன, என்ன ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கின்றது?
1: மன்னா, அமைதியான மரங்களால் இயற்கை சூழலால் நிரம்ப பெற்ற காடுகள் வழியே 2 முதல் 6 மணி நேரம் நீங்கள் நடக்கும் போது அங்கே கேட்கக்கூடிய பறவைகளின் கீச் கீச் என்ற சப்தமும், உங்களை அழகாக தொட்டு செல்லும் தென்றல் காற்றும், காட்டில் நிற்கும் மரங்களின் தண்டுகளை நீங்கள் அணைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த தொடுதல் மற்றும் ஸ்பரிசம் மூலம் பெறப்படும் உணர்வும், அந்த காட்டில் கொட்டி கிடக்கும் மூலிகைகள், பூக்கள் மற்றும் மரங்களின் வாசனையை நுகர்வதும், காட்டில் நிறைந்திருக்கும் பச்சை பசையில் என்று மனதை பசுமையால் நிறைக்கும் பச்சை நிறமும், பூக்கள், மரங்கள், இலைகள், ஆறுகள், நீர்வீழ்ச்சி இவற்றின் சத்தமும் நிறமும் பார்க்கும் போதும் கேட்கும் போதும்,
0: அடடா, என்னதான் மாற்றத்தை உண்டு செய்கின்றன! சீக்கிரம் கூறு மந்திரியாரே.
1: உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது, ரத அழுத்தத்தை குறைக்கிறது, இதய துடிப்பை சீராக்குகிறது. இது தவிர மரங்கள் காற்றில் வெளியிடும் ரசாயனமான பைட்டான்சைட்ஸ், மனிதர்கள் நாம் நுகரும் போது அது நமது உடலில் இருக்கும் ரத்தத்தில் இருக்கும் வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது. இது மட்டுமல்ல, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை குறைக்கின்றன, கேன்சர் நோயின் பாதிப்பையும் குறைக்கின்றன என்று லண்டனை சேர்ந்த லீ மற்றும் கேரி இவான்ஸ் என்ற மருத்துவர்கள் கடந்த 2018, 2022, 2023 ஆண்டுகளில் நடத்திய ஆராய்ச்சிகள் மற்றும் ஆய்வுகளில் தெரிவித்திருக்கிறார்கள்.
0: மந்திரியாரி, அப்படி என்றால் இயற்கையாகவே நமது கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறது. இங்கே காடுகள் நிறைந்த பகுதிகள் தான் நம் மாவட்டத்தை சுற்றி சுற்றி இருக்கிறது. அப்படி என்றால் நமது மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் ஃபாரஸ்ட் பாத்திங் செய்ய சுலபமாகத்தான் இருக்கும். நாம் அனைவருமே எடுத்துக்கொள்வோம் ஒரு வாரம் விடுமுறை. எடுத்துக்கொண்டு ஃபாரஸ்ட் பாத்திங் செய்து விட்டு வருவோம். இயற்கையோடு ஒரு வாரம் இணைந்திருந்து விட்டு வருவோம்.
1: என்ன மன்னா, தாங்களும் ஊர் சுற்ற வருகிறீர்களா?
0: நான் 73 எலியேசி மன்னர், இந்த நாடாளும் மன்னர். ஆரோக்கியமாக இருந்தால் தானே இந்த நாட்டை சரியாக வழிநடத்தி செல்ல முடியும். அதனால் தான் இந்த முடிவு.
1: நல்ல சமாளிப்பு.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேரம் 8:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவார் சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒருத்தர் சிகரெட்டும் கையுமா வந்தார். சார், இந்த புகை பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தி போடணும்னு தான் பார்க்கற முடியலன்னார்.

0: புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது ரொம்ப சுலபம் சார் அப்படின்னார் இன்னொருத்தர். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர். நான் கூட ஏற்கனவே 10 தடவை அந்த பழக்கத்தை நிறுத்தியிருக்கிறேன் சார் அப்படின்னார் இவர். இதிலேருந்து என்ன தெரியுது, புகைப்பழக்கத்தை திடீர்னு விட்டுவிடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. இருந்தாலும் இது சம்பந்தமான ஆராய்ச்சி அனுபவம் இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு 10 வழிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே. முதல் கருத்து என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். இதனால் புகைப்பிடிக்கிற ஆசை குறையும், அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும். ரெண்டாவது கருத்து, புகைப்பிடிக்கிறதை எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும், உங்களுக்கும் உபயோகப்படும். உங்கள் உள்ளுணர்வை அது தூண்டும், உங்களை வந்து உறுதி கொள்ள வைக்கும். மூன்றாவது கருத்து என்னென்னா, தினமும் 2 தடவை குளிக்கணும். எப்படி தெரியுமா, முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர், அப்புறம் குளிர்ந்த தண்ணீர், இப்படி மாறி மாறி குளிக்கணுமா. நாலாவது கருத்து, உடற்பயிற்சிகள் செய்யணும். மூச்சு வாங்குகிற மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப நல்லதான். பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்புறம் ஐந்தாவது கருத்து, சாப்பாடு வந்து மிதமாக இருக்கணும், சீராக இருக்கணும். பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்கணும். இது வந்து நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும். ஆறாவது கருத்து என்னென்னா, ரொம்ப நேரம் பசியோடு இருக்கக்கூடாது. புகைப்பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யும் பொழுது எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. ஏழாவது கருத்து, காப்பி தேநீர் மதுபானம் அப்புறம் போதைப் பொருள்கள் கலந்த உணவுகள் இதெல்லாம் வேணாம். புகைப்பிடிக்கிறத அதெல்லாம் ஊக்கப்படுத்தும். கடுகு மிளகு அப்புறம் காரமான பொருள்களை தவிர்க்கணும். உப்பு அளவை குறைக்கணும். தினமும் 10 கோவளை தண்ணீராவது குடிக்கணும். வெறும் தண்ணி புகைப்பிடிக்கிற ஆவலை வந்து தணிக்குதான். எட்டாவது கருத்து, கையில் வந்து சிகரெட்டு புகையில் ஏதாவது இருந்தால் உடனே தூக்கி எறிஞ்சிருங்க. அது கையில் இருக்கிற வரைக்கும் புகைப்பிடிக்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்பதாவது கருத்து என்னென்னா, இறை நம்பிக்கை உள்ளவங்க புகைப்பிடிக்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுடலாம். பத்தாவது கருத்து, உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க யாரோ அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் புகைப்பிடிக்கிறத நிறுத்தி விட்டதாக சொல்லிவிடுங்க. இந்த 10 வழிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவப்பட்டவங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அங்கே வந்த இன்னொருத்தர், ஏன் சார் இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார். இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கக்கூடாதுங்க அப்படின்னாரு இவர். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இந்த இடத்துல கீழே நிறைய சிகரெட் துண்டுகள் கிடக்குது, அவங்களாம் யார், அவங்களாம் உங்கள் மாதிரி என்கிட்ட அனுமதி கேட்காதவங்க அப்படின்னாராம் இவர்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
9: எப்படி?
8: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
10: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலக தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தாவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளாா்.

திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக உங்களோடு காற்றலையில் இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. பல கணவன் மனைவியிடையே ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புரிதல் இல்லாதது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்கிறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது எது? வார்த்தைகளா செயலா? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு தாராளமாக கால் பண்ணலாம். 0462-2561-3 மற்றும் 0462-2561-3 அப்படிங்கிற எங்களுக்கு. ஒருத்தர் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை நம்ம வார்த்தைகள் மூலமாக, இப்போ நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட அந்த அன்பை வெளிப்படுத்துறது, அந்த செயலால் வெளிப்படுத்துறதும் சரி, இல்லை அது வார்த்தைகளால் வெளிப்படுத்துறதும் சரி, ரெண்டுமே அந்த வந்து உறவுகளை பலப்படுத்தும். ஆனால் அதற்கு அந்த புரிந்து கொள்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது எது? வார்த்தைகளா செயலா? நேயர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏல வந்து காலை வணக்கம்.
1: உங்களுக்கும் காலை வணக்கம் சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா
2: இருக்கேன். ஒருத்தை பத்தி புரிந்து கொள்றது வார்த்தைகளா செய்யலாம்னு கேட்டுருக்கீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சொல்லும் செயலும் ஒரே மாதிரி உள்ள மனிதனை காண்கிறதுக்கு மாதிரிதான் இருக்குங்க. அதனால ஒருபடி மேல் நோக்கி பார்த்தோம்னா அந்த வார்த்தை ஜாலத்தை விட செயல், அவருடைய செயலை வச்சு தான் நம்ம புரிஞ்சு கொள்ளும். ஏன்னா அவர் என்ன செய்யறாரு, நல்லா செய்யறாரா இல்ல முதுக்கு பின்னாடி கையை கட்டாரா அப்படின்னு நம்ம அந்த செயலை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வார்த்தை வாயில இருக்கு, மேல கொட்டிட்டு போயிடலாமா? இந்த செயல வச்சு என்னை பொறுத்த வரைக்கும் செயல்படுத்தும்.
1: சூப்பர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள் மூலமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நீங்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாமா? வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
3: வணக்கம், சங்கரங்க.
1: கூட்டியப்பன் சார் சொல்லுங்க.
3: நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன் சொல்லுங்க.
3: எல்லாரையும் கேட்டதை சொல்லுங்க.
1: கண்டிப்பாக சொல்லிடுவோம்.
3: அதாவதுமா ஒருவரை புரிச்சு புரிஞ்சுக்கிறோம்னா அவருடைய முக பாவனையை வச்சு புரிஞ்சுக்கலாம். இவர் நல்லவர், இவர் கெட்டவர் அப்படிங்கிறத அவருடைய முகமானது சொல்லிடும். அவர் கொஞ்சம் கோபமா இருந்தாருன்னு வைங்க, அவர் வந்து அவர்கிட்ட அந்த நேரத்துல நம்ம போய் அவரை சந்திக்க கூடாது. ஆமா, அவர் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு சுண்ணகையா நல்ல முறையில சிரிச்சு பேசி இருக்கும் போது அவரை சந்திச்சோம்னா அந்த காரியம் நமக்கு சக்சஸ் ஆயிருமா? நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேம், சந்திரசேகர் வேலூர் தட்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
4: மேம், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகள் அப்படிங்கறத விட செயல்கள் தான் மேம் ஒருத்தர் மேல நம்ம பிரியமா இருக்கோம் அப்படிங்கறத பிரதிபலிக்கிறது. வார்த்தைகள் அப்படிங்கறது வெறுமன அவங்கள பிளீஸ் பண்ணுமே தவிர்த்து, அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு கணம் அப்படிங்கறது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குமே தவிர்த்து, நிரந்தரமா நம்ம செய்யறோம் இல்ல. உதாரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, அவங்க அவங்க கோபம் வருவாங்க,

0: அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு கொடுத்து போகிறது. அதே மாதிரி அவங்களுக்கு முக்கியமா அங்கீகாரம் கொடுக்கற மாதிரியான செயல்பாடுகள் பண்ணுறது, அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கறத ரிலேஷன்ஷிப்ல பில்ட் பண்ணும். அதுல வார்த்தைகள் அப்படிங்கறத விட அந்த செயல்பாடுகள் இன்னும் ஆழமான புரிதலையும் பிரதிபலிக்கும், அன்பையும் அதிகரிக்கும். மேம்
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. இந்நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்றதுக்கு உறுதுணையா இருக்கிறது வந்து வார்த்தைகள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த செயல்கள் தான் வந்து அந்த உறவுகள் இன்னும் நீட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேயர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்றதுக்கு உறுதுணையா இருக்கிறது வார்த்தைகளா செயலா? தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். பெங்களூர் நாட்கள் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: சிறந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பது எது, வார்த்தைகளா செயலா அப்படின்னு சொல்லிட்டு தான். நிறைய நேர்கள் வந்து செயல்கள் மூலமா தான் ஒருத்தரை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த செயல்கள் மூலமா தான் நம்ம ஒருத்தரை புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தவும் முடியும். வார்த்தைகள் வந்து நம்ம முகத்துக்கு நேரம் அவங்களுக்கு மனசு திருப்திப்படுத்தாமல் நம்ம பேசிடலாம், பட் அந்த செயல்கள் தான் நமக்கு வந்து உறுதுணையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வரக்கூடிய நேர் என்ன சொல்றாங்க, வார்த்தைகளா செயலா கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்மா.
0: உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்க சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: அதாவது வார்த்தைகளை விட வார்த்தைகள் மூலமாகவும் அது கண்டுபிடிக்கல ஒரு மனிதனுடைய நடவடிக்கை அவர் நல்லதவரா கெட்டவராங்கிறது, அதை விட செய்கையில தெளிவாக பிடிக்க கண்டுபிடிச்சிடலாம் மேடம்.
0: செய்கையில தான்.
1: ஆமா, செய்கையில வந்து ஈஸியா நம்ம வந்து அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கலாம் சார். நன்றி.
0: நன்றிங்க சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய செயல்கள் மூலமாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாம்.
2: வணக்கம்.
0: உங்களுக்கும் சொல்லுங்க சார்.
2: அதாவது ரெண்டு ஒன்று தொடர்பு.
0: ஆமா,
2: என்ன வித்தியாசத்தையே ஒரு உதாரணம் சொல்லுவோம். மனமேடைகள் வந்து கடவுள் மனைவி வந்து இந்த வேஷ்டியும் புடவையும் மூணு முடிச்சு போடுறாங்க, சுத்தி வராங்க மனவாரிக்கு, உட்கார்ந்த உடனே அப்புறம் தாலி கட்ட அதுலயும் மூணு முடிச்சு. அப்ப அந்த மூணு முடிச்சு சொல்லும் செய்யறது என்ன?
0: ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கணும்.
2: இதுதான் இப்ப எலும்பு சதையம் இருந்தாதான் உடம்பு முழு உடம்பு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் கருத்து, இதுக்கு கணவன் என்ன பண்ணணும்னா முதலில் வந்து மனைவியுடைய தாய் தந்தையரே தன்னுடைய தாய் தந்தையாக மதிக்க வேண்டும், அவர்கள் வேறு என்று நினைக்க கூடாது. அதே மாதிரி மனைவியும் வந்து கணவனுடைய தாய் தந்தை இருந்து தன்னுடைய தாய் தந்தையாக இதில் பிரச்சனை ஏதுமா? இந்த ஒன்றுபட்டால் தான் ஒன்று வாழ்வுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப புடவையும் ஆசிரியும் மூணு முடிச்சு, கழுத்துக்கும் மூணு முடிச்சிடும் போது அந்த மூன்று முடிச்சினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா சொல்லும் செய்யலும் எல்லாமே ஒன்றாக இருந்தால் வாழ்க்கையுடைய பயணங்கள் எப்பவுமே இனிப்பாக இருக்குமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றிங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் திருச்சி பரமசிவானந்தம். நலம் நலம்
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: அதாவதுமா பேச்சுகள், பேச்சுகள்ல பல விதங்கள் இருக்கு, அவசியமான பேச்சுகளும் இருக்கு. சிலவங்க பாத்தீங்கன்னா அதிகமா பேச மாட்டாங்க, செயல்பாடுகள் செயல்பாடுகள் தான். நானும் ஒருத்தர் பேசுறத வச்சு ரொம்ப நம்புறேன், பேச்செல்லாம் நல்லா இருந்தது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த சொல்லும் போது அதுக்கு பிறகு என்கிட்ட பேசவே இல்லை. அப்ப அந்த செயல்பாடுகள் அவர்கிட்ட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பேச்சு நல்லா இருக்கும், எவ்வளவு நேரம்னாலும் கேட்கலாம் அந்த பேச்ச. ஆனா அது எதுக்கு, செயல்பாடுகளும் அந்த மாதிரி இருக்கணும். அந்த செயல்பாடுகளை வச்சுதான் ஒருத்தரை வந்து நிர்ணயிக்க முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: பேச்சுகள் ஆயிரம் பேசலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம். அதான் சிலவங்க சொல்லுவாங்க, வாய் சக்கரை கை கரணங்கிழங்கு அப்படிமா. அது மாதிரி பேச்சுகளை வச்சு நம்ம யாருமே இடப்பட முடியும். அந்த செயல்பாடுகள், அந்த செயல்படுத்தணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: நம்ம ஒண்ணு பேசணும்னா அதுபடி நடந்துகிட்டோம்ல.

0: ஆமா ஆமா,
1: அதை நடந்துகிடாம அதை பேசணும்னா அந்த பேச்சுக்கே மதிப்பு இருக்காது. இதாம என்னுடைய கருத்து.
0: நன்றிங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. தொடர்ந்து நம்ம நேர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். தக்லைஃப் திரைப்படத்திலிருந்து அடுத்ததான் பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பது எது? வார்த்தைகளா செயலா? அப்படின்னு தான் இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு கணவன் மனைவி உறவாகட்டும், இல்லை எந்த உறவாக இருந்தாலும் சரி, நம்ம வேலை பார்க்குற இடங்களாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம ஒரு

0: நம்ம புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நமக்குள்ள அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, அதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு ஒன்று வார்த்தைகளாலேயோ இல்லை செயலாலேயோ நம்ம வெளிப்படுத்தணும். அது எதுவுமே சொல்லலைன்னா நமக்கு வந்து எப்படி தெரியும் நீங்கள் என் மேலே அன்பாக தான் இருக்கீங்க, பாசமாக தான் இருக்கீங்க, என்ன புரிஞ்சிருக்கீங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மனைவி வந்து நல்லா சூப்பராக சமைச்சு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு மறுபடியும் மறுபடியும் வாங்கி வாங்கி சாப்பிட்றத விட அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அந்த பாராட்டும் போது அந்த வார்த்தைகளுக்கும் ஒரு வலிமை இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில சமயம் நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம அன்பாக இருக்கேங்கிறத அந்த ஒரு கிஃப்ட் மூலமாக கொடுத்து அந்த செயல் மூலமாக வெளிப்படுத்தும் போதும் அதுவும் வந்து நம்மளை புரிஞ்சிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தெரியுது. ஸோ பெரும்பாலான சூழ்நிலைகளில் ஒருத்தரை புரிஞ்சிக்கிறதுக்கு வார்த்தைகள் உதவுதா செயல்கள் உதவுதா? நிறைய நேர்கள் செயல்கள் மூலமாக தான் நம்ம வந்து ஒருத்தங்க புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா வார்த்தைகள் வந்து அது இப்போ ஒரு மாதிரி இருக்கும், பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆனால் அந்த செயல்கள் வந்து ஒருத்தங்களுடைய நடவடிக்கையை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்டயே கேட்டலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. வணக்கம்.
1: காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுதாம் ஓலைருட்டி மேடம்.
0: உங்களுக்கும் காலை வணக்கம், சொல்லுங்க சார்.
1: நன்றி நன்றி மேடம், நன்றி மேடம். மேடம், செயல்பாடு தான் என்னைக்கு குடும்பத்தில இருந்தாலும் வேலை பார்க்கற இடத்துல செயலுக்கு தான் முக்கியம்.
0: செயல் தான்
1: ஒரு பொண்ணு பாக்குற இடத்துல மாப்பிள்ளையும் பொண்ணையும் பாக்குறாங்கன்னா மாப்பிள்ளை செயல் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. திறமையா இருக்க வாயை நம்ம காட்டணும்னு வச்சிருக்கீங்களா, அது வந்து பழிக்காதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க.
0: சரி,
1: வாயு வந்து நம்ம காட்டு இடத்துல காட்டலாம், ஆனா நம்ம குடும்பத்துல செயல்பாடுல கரெக்டாக பிள்ளைகளை வந்து அது கேட்குது விட்டமா கோவப்படும் என்னையா அப்படின்னு நம்ம திருப்பி அவங்ககிட்ட பேசக்கூடாது. செஞ்சுட்டு வந்து அவங்ககிட்ட சொல்லும் போது சார் நமக்காக அவளை கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க, அவங்க செயல்பாடை நம்ம பாராட்டணும்பாங்க. முதல் இடத்துல வந்து செயல்பாடு தான் மேடம். என்னன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே நம்ம வாய் காட்டணும்னா அந்த இடத்துல வேலையே இல்லாம போயிரும். ஒரு வேலையை அங்கிட்ட கொடுத்து நல்ல திறமையா செஞ்சு கொடுத்தாச்சு பரவாயில்ல, இப்ப இவ்வளவுதான் நம்ம வேலை கொடுறோம், வேலை சுத்தமா இருக்கு தெளிவா இருக்கு, செயல்பாடு அவங்களோட கரெக்டா இருக்கும்பாங்க மேடம். வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றிங்க சார், நன்றி. இவங்களும் செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வரக்கூடிய நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், வாழ்க வளமுடன். எட்டையில இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சாந்தி சொல்லுங்க.
2: ஒருவரவரை புரிந்து கொள்வதற்கு வார்த்தைகளும் முக்கியம்தான்.
0: அதான் ரெண்டுமே முக்கியம், ஆனா பெரும்பாலும்
2: முக்கியம்.
0: ஆமா,
2: இப்ப ஒருத்தர் வந்து பிரிஞ்சு இருக்காங்க, தள்ளி இருக்காங்க, நம்ம நம்ம வார்த்தை மூலம் தான் சொல்ல முடியும். நேரம் இருக்கும்போது நம்ம செயல்பாடுல இருக்கலாம், ஆனா எண்ணம் சொல் செயல் மூணும் ஒண்ணு ஒரே மாதிரி இருக்காது எல்லாருக்கும்.
0: ஆமா, அது என்னமோ உண்மைதான்.
2: அதனால இனிமையான வார்த்தைகள், ஒரு அன்பான செயல்பாடு, ஒரு புன்னகை, ஒருத்தருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது, உதவி செய்யறது, அது செயல்பாடு மூலம் நம்ம நிரூபிக்கலாம். சில இது தள்ளி இருக்கும் போது நம்ம வார்த்தையினாலதான் சொல்ல முடியும். தெரிஞ்சிருக்கோம்.
0: பெரும்பாலான சூழ்நிலைகள்ல எது கை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு?
2: செயல்பாடுதான்,
0: செயல்பாடுதான்.
2: இப்ப உங்களை ஒருத்தருக்கொத்தர் நாங்க பாக்கல, ஆனா வார்த்தை மூலம் புரிஞ்சுக்கிறோம்ல.
0: அதாவது தூரமா இருக்கும் போது வார்த்தைகள் வந்து கை கொடுக்கும், பக்கத்துல இருக்கும் போது செயல்கள் வந்து கை கொடுக்கும்,
2: செயல்பாடு நமக்கு கை.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி.
2: வணக்கம், நன்றி. இப்படி சொல்றோம்,
0: நன்றி,
2: அந்த மாதிரி.
0: கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நிகழ்ச்சியில இருந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முத்து.
0: சொல்லுங்க சார்.
3: அதாவது என்ன பொறுத்த அளவுக்கு செயல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம்.
0: செயல் தான்,
3: அந்த ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபெக்டா இருக்கும் போதுதான் வார்த்தைகளும் நல்லா அருமையாக வரும், இனிமையாக வரும், அழகாகவும் வரும் நான் நினைக்கிறேன். அதாவது அந்த செயல்பாடுகள் பெர்ஃபெக்டா இருந்துச்சுனாலே வார்த்தைகள் நல்லாவே வந்துருங்க மேடம். அப்போ ஒருவரை ஒருவரை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்
0: ஜிப்ரானிசையில இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். பாபநாசம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

9:31 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பது எது? வார்த்தைகளா செயலா? அப்படின்னு தான் நம்ம

0: இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒருத்தருடைய நடவடிக்கையை வச்சு தான்ப்பா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். வார்த்தைகளை வச்சுலாம் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நேயர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: காலை வணக்கம் திவ்யா. இருக்கு
0: காலை வணக்கம். யார் இங்கே பேசுகிறீங்க?
1: மாவட்டம் சின்னமூர் சசிகலா பேசுகிறேன்ப்பா.
0: சொல்லுங்க.
1: புரிந்து கொள்ள வார்த்தை தேவையே இல்லப்பா.
0: வார்த்தைகள் தேவையே கிடையாது.
1: தேவையே இல்லப்பா. இப்ப நீங்க வந்து பொன் பிள்ளைக்கோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்க, அத வந்து நாங்க வந்து புரிஞ்சுட்டோம்லப்பா. அதுக்கு வார்த்தை இல்லை இல்லப்பா. ஒரு புன் சிரிப்பு ஒரு கை உழுக்க போதும்ப்பா. அதை விடப்பா புன் சிரிப்புடன் கூடிய ஒரு அரவணைப்பு இருக்குப்பா. அப்ப புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வாங்கப்பா, அப்படியே கரைஞ்சு கண்கள்ல வந்து நீர் கொப்புளிக்கப்பா. 1000 ரூபாய் கொடுத்ததை விட இந்த அன்பு பரிமாற்றம் வந்து அவர் வந்து உயர்ந்த இடத்துல வச்சிருப்பா. இப்ப அம்மா அப்பாவை நான் மதிக்கிறோம் அப்படின்னு அவங்களை எப்படிப்பா புரிய வைக்கிறது? அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போல வந்து இறைவனே வந்து நேரில வந்து வாழ்த்துற மாதிரி ஒரு சந்தோஷம் நிலவும்ப்பா. அந்த அதாவது இனிமேல் நமக்கு நல்லதே நடக்குங்கிற ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தும்ப்பா. மேலும் வந்துப்பா வார்த்தை பேசுனா நம்ம நேர்மறையா பேசுவோம் எதிர்மறையா பேசுவோம்ப்பா. அப்ப எதிர்மறை வார்த்தை வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா, அதாவது
0: தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: நம்மோட தொடர்பு விடாம ஒதுங்கி இருப்பாங்கப்பா. எதிர்மறை வார்த்தைன்னா நம்ம உறவு வந்து மேம்படுத்தும்ப்பா, உற்சாகப்படுத்தும்ப்பா, மேலும் மேலும் நம்மோட பேசக்கூடிய ஒரு ஆசை ஏற்படுப்பா. இந்த வார்த்தையே தேவையில்லைப்பா. ஒரு புன் சிரிப்பு உங்களை போல ஒரு புன் சிரிப்பு போதும்ப்பா.
0: சூப்பர்மா,
1: நன்றிப்பா.
0: நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்ப என்னதான் நம்ம வார்த்தைகள் மூலமா சொல்லும்போது சில சமயம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து மத்தவங்களுக்கு வந்து தவறா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடலாம். ஆனா நம்மளுடைய அந்த செயல்கள் மூலமா நம்ம வெளிப்படுத்தும் போது ஒருத்தர் வந்து நல்லாவே நம்ம புரிஞ்சுக்க முடியுங்கிறது ரொம்ப அழகா சொன்னாங்க. வரக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் செந்தனூர் தோட்டத்துல இருந்து சையத் இப்ராஹிம்.
0: சையத் இப்ராஹிம் பேசுறீங்களா?
2: ஆமாங்க மேடம்.
0: சொல்லுங்க.
2: அதாவது சில பேர் வந்து கோபமா இருப்பாங்க, அவங்களுடைய செயல்பாடு நல்லா இருக்கும். அதாவது பேச்செல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பிடிக்காத மாதிரியே இருக்கும். அவங்களுடைய செயல்பாடு நல்லா இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க செயல் பேச்சு மட்டும் நல்லா இருக்கும், செயல்பாடு அவங்க தெரிஞ்சு போயிடும். அதாவது சொல்லும் செயலும் நல்லா இருந்தா அதுதான், அதை வச்சுதான் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிற முடியும்.
0: ரெண்டுமே வேணுங்கிறீங்க.
2: ரெண்டுமே சேர்ந்து இருந்தாதான் நம்ம வந்து அந்த அவங்களுடைய முழு இது தெரிஞ்சுக்க முடியும்.
0: ரெண்டு முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டுமே வேணும் அப்படிங்கிறீங்க?
2: ரெண்டுமே வேணும். ஆனா ரெண்டுமே இருக்கணும் கண்டிப்பா. அதாவது சில பேர் வந்து பேச்சு வந்து கோபமா இருக்கும், பேச்சு சரி இருக்காது, ஆனா செயல்பாடு நல்லா இருக்கும். அது நமக்கு அப்படி இருக்க கூடாது. செயல்பாடு நல்லா இருந்து பேச்சு நல்லா இருக்கணும்ல.
0: ஆமா கண்டிப்பா
2: கண்டிப்பா, ரெண்டுமே சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும் மேடம்.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. நிகழ்ச்சியில இருந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாரிங்க பேசுறீங்க?
3: குளஞ்சிநாதன், வாரியங்காவல்.
0: வாரியங்காவல் இருந்து குளஞ்சிநாதன் சார் சொல்லுங்க. நல்லமா இருக்கேன், சொல்லுங்க.
3: புரிந்துகள் வேணும். ஏன்னா அவங்க வந்து வேற இடத்துல பிறந்து வர்றவங்க.
0: ஆமா,
3: நம்ம வந்து காமனா வரோம், அவங்க மக்களா வர. அப்ப நம்மளோட வீட்டுடைய சூழ்நிலையும் நம்மளுடைய பழக்க வழக்கத்தையும் இடம் மாறுறாங்கல்ல.
0: ஆமா,
3: அவங்க வீட்டுல வந்து ஒரு சூழ்நிலை இருந்திருப்பாங்க, அவங்க அம்மா கேட்பாங்க அப்படின்ட்டு. அதுவே வந்து இந்த இடத்துல கேட்டு வரும்போது கொஞ்சம் நாளாகும் இல்லைங்களா?
0: ஆமா.
3: அதனால நம்ம என்ன செய்யணும்னா, அதனால முதல்ல புரிந்து கொள், ஒற்றுவத்துல பரிமாற்றம் இது இருந்தாலே வாழ்க்கை சிறப்பா இருக்கும் என்பது வாரியங்கள் குழந்தைகள் தரத்து வாய்ப்பு. நன்றிமா.
0: நன்றிங்க சார், நன்றி. அதாவது ஒரு கணவன் மனைவி உறவு வந்து புதுசாக ஒரு இடத்துல இருந்து அவங்க பிறந்த வீட்டிலேருந்து புகுந்து வீட்டுக்கு வரும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ நம்ம வந்து அந்த கருத்து பரிமாற்றமோ கொஞ்சம் அந்த இது இருந்தால் தான் நம்ம ஒருத்தவங்களோட புரிஞ்சிக்க முடியும். அந்த புரிதல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. சில பேர்கிட்ட அந்த வார்த்தைகள் மட்டும் நல்ல அந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க, ஆனால் செயலில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்போம். அதுவும் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி நம்ம செயல்பாடுகள்லையும் இருந்தால் தான் நம்ம ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் நேயர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM Rainbow 102.6 MHz.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. ஒருத்தரை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகளோ இல்லை செயல்பாடுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது எது, வார்த்தைகளாக செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம் நம்ம நிகழ்ச்சி நீக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. வணக்கம்.
1: வணக்கம், இரநூலர் கருணாநிதி.
0: கருணாநிதி சார் சொல்லுங்க.
1: நலமா இருக்கலாமா?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க சார்.
1: செயல்பாடுதான். அதே மாதிரிமா அலுவலகத்துல இப்போ என் பேரு வந்து கருணாநிதி. நான் துறை சார்ந்த அதிகாரிகள் ஒருத்தர் இருந்தாரு, சங்கரங்க இருக்காரு, கருணாம்பாரு. கருணாட சொன்னா எல்லா வேலையும் செயல்படுவாங்க, கரெக்டா செயல்படுவோம் கருணா அப்படின்னு
0: பாரு. சரி,
1: ஏன்னா அவர் சொன்ன வேலையை நான் தட்ட மாட்டேன், அவர் சொன்ன மணியோட நாங்க முன்ன கூட்டி முடிச்சு கொடுத்துருவேன். அதுதான்மா நம்மளோட இது. ஆனா சொல்லு, அது செயல்பாடுதான்மா. இப்போ நம்ம ஏன்டா ஒன்று பேசிட்டு இன்னொன்னு இது பண்ணக்கூடாதுமா? அதனால செயல்பாடுல கரெக்டா இருந்தா வாழ்க்கையில செய்யலாம். வாய்ப்புக்கு நன்றி. நிலைய பண்பலைக்கு
0: நன்றிங்க சார். நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நமக்கு ஒய்ஃப் உடம்பு சரியில்லை இருக்கும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றதை விட அவங்களுக்கு கூட இருந்து பார்த்து எல்லாம் செய்யும் போது அந்த செயல்பாடுகள் வந்து இன்னுமே அந்த புரிதல் வந்து ரொம்ப அழகாக்குங்கிற மாதிரி ரொம்ப சொல்லியிருந்தாங்க, அழகா சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: கும்பகோணத்திலிருந்து மனோகரன் சார், சொல்லுங்க சார்.
2: அதாவது வந்து கண்ணனா வந்து கிருஷ்ணன் இருக்காருல, அவரை வந்து குசேலன் பார்க்க போனாராம்.
0: சரி,
2: அவங்க வந்து ரொம்ப வறுமையில இருக்காரு குசேலன். அப்ப போய் அவர்கிட்ட போய் போனவொடனே அவர் நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேக்குறாரு. கண்ணன் கேக்குறாரு, நல்லா இருக்கேன் அண்ணா அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்புறம் வேற என்ன, என் அண்ணன் எனக்கு என்ன கொடுத்து விட்டாங்க அப்படின்னு அவளும் எடுத்து கொடுக்குறாரு. அவரு அவரு கேட்கவும் இல்ல, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கவும் இல்ல, அப்படியே நிக்கிறாரு பாத்துக்கிட்ட. அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு புதிய அவளை எடுத்து வாயில போடுறாரு. போட்ட உடனே வந்து அவங்க வீட்டுல வந்து நல்லா வசதி எல்லாம் பெருகிடுச்சு. ஆனா அவரு கடைசி வரைக்குமே பேசவே இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க போய் பார்த்தா பெரிய வீடு செல்வம் எல்லாம் பொழிச்சு இருக்கு. அதை பார்த்த உடனே அதான் சொல்லுவாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு தான் அந்த கதையை சொன்னேன். அதே மாதிரிதான் குறிப்பறிஞ்சு செய்யறதுதான் நம்ம வந்து வார்த்தையில சொன்னா கூட காத்தோட போயிடும். அதனால வந்து குறிப்பறிஞ்சு செஞ்சாக்க செயல்ல காமிச்சோம்னா கண்டிப்பா அதை எல்லாத்துலயும் பலன் இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர். வணக்கம்.
3: அன்பு சோதரிக்கு அன்பான காலை வணக்கம். திருமையாந்து நலமா இருக்கா?
0: நலமா இருக்கேன். உங்களோட இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா?
3: பாருங்க, ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரா எதுவோ நல்லதா கிட்டதோ எதுவா இருந்தாலும் நேரம் உட்காந்து அத பேசி தீத்துக்குன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த அளவுக்குல ஒரு சிச்சுவேஷன் இருக்கு.
0: ஆமா,
3: அந்த செயல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு ஒரு கணவனோ மனைவியோ, ஒரு மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத பார்த்து பார்த்து வாங்கியாந்து இருக்கும் போது அந்த மனைவி எவ்வளவு சந்தோஷப்படும் போது அந்த குடும்பம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாதிரி ஒரு கணவனுக்கு என்ன தேவைங்கிறது ஒரு
0: சமயம்,
3: ஒரு மனைவி அன்போட சமைச்சு சமைச்சு பரிமாறும் போதும், ஒரு அன்பா ஒரு ஆபீஸ் சேர்ந்து வரும்போது வாங்க உட்காருங்க இன்னைக்கு ஆபீஸ்ல

0: அந்த மாதிரி ஒரு அன்பான வார்த்தைகளை கேட்டு வந்து உட்கார்ந்தவன ஒரு தண்ணியை கொடுத்து ஒரு காப்பியை கொடுத்து அந்த செயல்ல வந்து காட்டும் போது அது எவ்வளவு ஒரு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் அந்த அன்னோன்யமும் எவ்வளவு அருமையா இருப்பா.
1: கண்டிப்பா
0: அந்த மாதிரி நம்ம வந்து செயல்லையும் காட்டணும் வார்த்தைகள், அந்த அன்பு கனிவான வார்த்தைகள் அதுதான் ஒரு அன்னியோன்யத்தை மிக்க அன்பா காட்டும். ஒரு பாசம் நம்ம ஒரு கணவரோ மனைவியோ ஒரு முடியாமல் இருக்கும் போதோ அவரே முடி எப்படி இருக்கு எப்படி என்னவா இருக்கு அப்படின்னு உடனடியா அவங்களுக்கு ஒரு மருந்தை கொடுக்கறது ஒரு கஷாயத்தை கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஒரு செயல்ல காட்டும் போது அங்கே அன்பு மிகுதி ஆகும், அப்படியே அந்த ஒற்றுமையே அதிகமாகும், அவங்களுக்கு பிரியறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அதே மாதிரி வீட்டுல வந்து ஒரு பெரியவர்கள் வந்து இருக்கும் போதும் அவங்களுக்கும் வந்து அன்பான வார்த்தைகளும் அன்பான செயல்களும் அவங்கள வந்து நம்மள புரிஞ்சுக்குவாங்க, நம்ம பிள்ளை நம்ம வந்து மருமக்க பிள்ளையில நம்மள நல்லா பாத்துக்குதுங்க அப்படிங்கறது ஒரு அவங்க வந்து ஒரு அந்திம காலத்துல ஒரு ஆத்மா சாந்தி அடையும். இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்னமா வந்து விஷயங்களை நம்ம வந்து செயல்களையும் வார்த்தைகளையும் நம்ம பரிமாறிக்கிட்டோம்னா இதை காட்டி நம்ம குடும்ப ஒற்றுமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வேற எதுவுமே இருக்காதுப்பா.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. நம்ம வார்த்தைகளாலையும் சரி செயல்களாலையும் சரி ரெண்டுமே இருந்தால் இன்னுமே வாழ்க்கை வந்து நீடிச்சு போகும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்களே இல்லை பழனியாயி. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது ஜீவா திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சியில இனிக்கூடிய நிறைவான நேயர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
1: நல்லமா
0: இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: பேசும்போது அதுக்கு பிறகு அதாவது ஒரு சின்ன பாட்டு சொல்றோமா?
0: சொல்லுங்க.
1: அதாவது கண்ணாசு வந்து பழைய பாடு சொல்லுவாரு, பூ போல பூ போல கொஞ்சம் கூட அதனால கருத்துக்கள். அதை வந்து நான் சொல்ல வந்த கருத்து தான், போக போக தெரியும் இந்த பூ விவாசம் புரியும். அந்த மாதிரி பூ எப்படி வாசம் மனச பழக்கம் அப்படிதான். நான் சொல்ல விடுறது வார்த்தைகளை விட
0: செயல்கள்
1: நல்லது. நான் பேசும்போது எவ்வளோ அடிக்குது வைக்கிறேன்.
0: நன்றிங்க சார், நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம வார்த்தைகளை விட அந்த போக போக அவங்களோட இந்த செயல்பாடுகள் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். நிறைய நேயர்கள் அவங்க சொல்லும் போது என்னன்னா, நம்ம ஒருத்தரை ஒருத்தரை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து வார்த்தைகளை காட்டிலும் செயல்கள் தான் வந்து பெரிதா உறுதுணையா இருக்குது அப்படிங்கறத வந்து சொன்னாங்க. ஆனால் முதல்ல அந்த புரிதலை உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை ஆரம்பம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வார்த்தைகள்னு சொல்லலாம். நம்ம மனசில் ஒருத்தங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம முகம் பார்த்து நம்ம மனசு விட்டு பேசும்போது தான் ஒருத்தங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அந்த வார்த்தைகளை நம்ம செயலில் காட்டணும். நம்மளுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துறதாகட்டும், நிறைய விஷயங்களில் நம்ம ஒருத்தவங்களை புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆறுதல் சொல்கிறத விட, நான் எப்பவுமே உனக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொல்கிறத விட, அவங்க கூடையே இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யும்போது அந்த புரிதல் அந்த செயல்பாடுகள் மூலமாக அந்த புரிதலை வந்து நம்மளால் வெளிப்படுத்த முடியும். ஸோ ஆரம்பத்தில் வார்த்தைகளாலையும் அந்த வார்த்தைகளை நம்ம செயலில் காட்டும்போது ஒருத்தரை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்க முடியும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, நம்ம வார்த்தைகளாலையும் செயலாலையும் நம்மளோட புரிதலை வெளிப்படுத்தணும்னா அது ரொம்பவே அந்த உறவுகள் நல்லாவே நீடிக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தேன். நான் உங்கள் திவ்யா. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் தெனாலி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 10 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
2: என்ன சொல்லி என்னை

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. செஷல்ஸ் தீவு இந்தியாவின் ஒரு அண்டை நாடாகவும் பெருங்கடல் திட்டத்தின் முக்கிய பங்குதாரராகவும் விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவிக்க அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

3 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. பாடல்கள் கேட்கறது எப்பயுமே சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அதுலயும் நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடலை நமக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ காற்றலை மூலமா கேட்கும் போது அது நம்மளோட காது வழியா மனசுக்குள்ள போய் ரிங்காரம் இடும் போது இருக்கிற சந்தோஷமே தனி. அந்த வகையில இன்னைக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க. +4 6 2 2 5 6 1 1 3 2 மற்றும் +4 6 2 2 5 6 1 1 3 3 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பொது அறிவு கேள்விகளுக்கான விடையையும் சொல்லலாம். அதுக்கான விளக்கத்தை சொல்கிறதுக்கும் நான் தயாராக காத்துட்டே இருக்கிறேன். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் யார் தன்னுடைய விருப்ப பாடலை முதலாவதாக கேட்க வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரைங்க இது பேசுகிறீங்க? பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டத்தை சமீபத்தில் தொடங்கிய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி கர்நாடகா. இதுக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக யார் இங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
1: வணக்கம். வாழ்க தமிழ். வேல்க 102.6 நெல்லை பண்பலையின் ஒளிபரப்பு சேவை அன்போடு பண்போடு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாளபுரம் சாமிநாதன் மேடம்.
0: வணக்கம் சார். நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இந்த மருந்து படத்துல இருந்து சூறாவளிட்டா அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு, அடிப்பாட்டு. அந்த பாட்டு கூட
0: கண்டிப்பா சார் அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டத்தை சமீபத்தில் தொடங்கிய மாநிலம் எது?
1: கேரளா மேடம்.
0: சூப்பர் சார், சரியான பதில் சொல்லிட்டீங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு மாநில அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய பிரியதர்ஷினி திட்டத்தை கேரள அரசு June 15, 2026 அன்று தொடங்கினாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் கேரள மாநில போக்குவரத்து கழகமான KSRTC-யின் சாதாரண பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: அதான் எனக்கு விருப்பமான பாடலை கேட்கறதுக்காக. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சுப்பிரமணியன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா சார், உங்களுக்கான பாடல் என்ன சார்? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்க. இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, பூரி ஜெகநாதர் கோவில் எந்த கட்டிடக்கலையின் பாணியில் கட்டப்பட்டுள்ளது? அதாவது பூரி ஜெகநாதர் கோவில் எந்த கட்டிடக்கலையின் பாணியில் கட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ வல்லபி, ஆப்ஷன் பி கலிங்கா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டே நினைச்சிருங்க.

0: 10:23 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: அன்பான சுதிக்கு அன்பு வணக்கம். மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு ஸ்டோரன் ஆண்டனிங்கப்பா.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஒரு ஐயா திரைப்படம்ப்பா, சாதன சர்க்கா அம்மாவும் ஜி கே அந்த பாடி.
0: என்ன பாடல் சார்?
1: ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்து.
0: கண்டிப்பா சார், அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். பூரி ஜெகநாதர் கோவில் எந்த கட்டிடக்கலையின் பாணியில கட்டப்பட்டிருக்கு?
1: பூரி ஜெகநாதர் கோவில்.
0: ஆப்ஷன் ஏ வல்லபா, ஆப்ஷன் பி கலிங்கா. நன்றி. பூரி ஜெகநாதர் கோவில் ஒடிசா மாநிலத்தோட பாரம்பரிய கலிங்க கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்டிருக்கு. இது வட இந்திய நாகர கட்டிடக்கலையின் பாணியில ஒரு பிராந்திய வடிவமா கருதப்படுது. இந்த கட்டிடக்கலையின் சிறப்பம்சமா என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, உயர்ந்த வளைந்த சிகரம், அதுக்கப்புறமா பிரமிடு வடிவ மண்டபங்கள், செதுக்கப்பட்ட கல் சிற்பங்கள், நாகர பாணியோட பிராந்திய வடிவம், இதெல்லாமே இந்த இதோட சிற்பம், அதாவது இதோடைய சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் வந்துட்டே இருக்கு ஐயா திரைப்படத்துல இருந்து.

0: நம்ம நிலை இப்ப ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:30 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக தன்னுடைய விருப்பப்பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் அன்புலஞ்சமி.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: கோவை சிறுவாணிச்சாரல், நரசீபுரம், என் கே கந்தசாமி.
0: கந்தசாமி சாருக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: தர்பார் பாடல் மேடம், சும்மா கிளி அப்படிங்கிற பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்கு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: அதாவது சாப்ளின் பேச்சுவார்த்தை எதனுடன் தொடர்புடையது? காடு வளர்ப்பு, ஊட்டச்சத்து உணவு, இந்த ரெண்டோட எதன் தொடர்புடையது சாப்ளின் பேச்சுவார்த்தை? சாப்ளின் பேச்சுவார்த்தை எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ காடு வளர்ப்பு, ஆப்ஷன் பி ஊட்டச்சத்து உணவு.
1: ஊட்டச்சத்து உணவு மேடம்.
0: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குன்னதுக்கு முன்னாடி, சாப்ளின் டாக்ஸ், அதாவது சாப்ளின் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஊட்டச்சத்து உணவு, ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் குழந்தைகளின் சத்துணவு மேம்பாடு தொடர்பான விழிப்புணர்வு முயற்சி. மக்களிடையே குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே சத்தான உணவின் முக்கியத்துவம், சமச்சீர் உணவு, ஊட்டச்சத்து குறைபாடு, தடுப்பு போன்றவற்றை எடுத்துரைக்கும் கலந்துரையாடல் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தான் இந்த சாப்ளின் டாக்ஸ் அப்படிங்கிறது குறிக்குது. மிஷன் அம்ரித் சரோவர் எதனுடன் தொடர்புடையது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 10:36 நேர்கள் இணைந்திருப்பது மனமிருமது நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம்.
1: வணக்கம், நான் உடையாமிலிருந்து சுதா பேசுறேன்.
0: சுதா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு பம்பாய் படத்துல இருந்து அரபிக் கடலோரம் சாங்.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, மிஷன் அம்ரித் சரோவர் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ நீர்நிலைகள் உருவாக்கம் மற்றும் பாதுகாப்பு, ஆப்ஷன் பி பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு. அம்ரித் சரோவர் இயக்கம் அப்படிங்கறது இந்த திட்டம் எதனுடையது தொடர்புடையது பாத்தீங்கன்னா, அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான நீர்வள மேலாண்மை திட்டம். நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீர்நிலைகளை உருவாக்குறது, புதுப்பிக்கிறது மற்றும் பாதுகாத்தல் போன்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் இந்தியாவின் 75வது சுதந்திர தின அமுத பெருவிழாவை முன்னிட்டு 2022 ஏப்ரல் 24 அன்று தொடங்கப்பட்டது.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:43 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: பரமுண்டாபுரத்துலேருந்து முத்துசாமி பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணுமா இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: அவள் வருவாள்
0: கண்டிப்பாக அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருதினை அறிவிக்கும் அமைப்பு எது? உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருதினை அறிவிக்கும் அமைப்பு எது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ லலித் கலா அகாடமி, ஆப்ஷன் பி சங்கீத நாடக அகாடமி.
1: ஆப்ஷன் ஏ மேடம்.
0: ஆப்ஷன் பி சங்கீத நாடக அகாடமி தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குது. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது ஆண்டுதோறும் சங்கீத நாடக அகாடமி அறிவித்து வழங்கி வர்றாங்க. இந்த விருது 2006 தொடங்கப்பட்டது. இசை, நடனம், நாடகம் போன்ற கலைத்துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய 40 வயதுக்கு உட்பட்ட இளம் கலைஞர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது.

0: 10:49 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன் ரேணுகா தேவி. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு தவமாய் தவம் இருந்துபடுத்துல இருந்து ஒரே ஒரு பாப்பா.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். புவிசார் குறியீடு பெற்ற பகையா பட்டு மற்றும் குசாய் பட்டு ஆகியவை எங்கு உற்பத்தி செய்யப்படுது? ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட், ஆப்ஷன் பி சிக்கிம். ஜார்க்கண்ட். சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. சூப்பர், கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நான் இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, பகையா அப்படிங்கிறது ஜார்க்கண்ட் மலைப்பகுதியில் வாழக்கூடிய பஹாரியா பழங்குடி சமூகத்தை குறிக்கிது. பகையா பட்டு மற்றும் குசாய் பட்டு ஆகியவை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பாரம்பரிய பட்டு துணி வகைகள். இது இவற்றிற்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. கையால் தயாரிக்கப்படுறது மட்டுமில்லாமல் இயற்கை நிறங்கள் பயன்படுத்தப்படுது. லகுவான மற்றும் மென்மையான அமைப்பை கொண்டது. பாரம்பரிய பழங்குடியின வடிவங்கள் இடம்பெறுவது இந்த பட்டோட சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இப்போ தவமாய் தவம் இருந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புது நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு நேரா பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன் சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? நல்லா இருக்கேன் சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: மலபார் போலீஸ் படத்திலிருந்து.
0: கண்டிப்பா சார், பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நேர்கள் இதுவரை கேட்டது மனம் விரும்புதே. தொடரும் பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டு சென்றார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்குவதற்கான தகுதி இந்தியாவிற்கு உள்ளது என்று செஷல்ஸ் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பு காரணமாக சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு இங்கிலாந்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மக்கள் மன்றமாக நடைபெறுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரை தவிக அரசு நியமித்தது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 73. கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக், ரவுனக் சௌஹான் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகு முரேஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. வந்தே மாதரம் பாடலை இயற்றியவரும் சிறந்த இலக்கியவாதியுமான பங்கிம் சந்திர சட்டர்ஜி பற்றின சில தகவல்களை தான் இன்றைக்கி நாம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியோட பாடல் வந்துட்டே இருக்குது பாரதி திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வங்காளத்தின் வடக்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் காண்டல்படா அப்படிங்கிற இடத்துல 1838 ஜூன் மாதம் 26 பிறந்தார் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இவர் பள்ளியில் படிக்கும்போதே வங்க மொழியில் கவிதைகள் எல்லாமே எழுதினார். இவருக்கு இயற்கை மீது ஒரு ஆர்வம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இளம் வயதிலேயே வங்காளம், சம்ஸ்கிருதம், ஆங்கிலம் இந்த மொழிகள் எல்லாமே புலமை பெற்றாராம். இவருடைய கவிதை தொகுப்பு லலிதா ஓ மானஸ் அப்படிங்கிற தலைப்பில் வெளிவந்துச்சு. கல்லூரி படிப்பை முடித்த பிறகு துணை மேஜிஸ்ட்ரேட்டாக பணியாற்றினார். இலக்கியத்தின் மீது இவருக்கு வந்து ஒரு தீராத ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதனால் நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் கவிதைகளை விட நாவல்கள் மக்களிடம் அதிகமாக போய் சேருது அப்படிங்கிறத உணர்ந்து நிறைய நாவல்களும் அதுக்கப்புறம் வந்து எழுத ஆரம்பித்தார். இவருடைய முதல் நாவல் துர்கேஷ் நந்தினி 1865 வெளியாச்சு. இந்த நாவல் வங்க மொழியில் நவீன காதல் இலக்கியத்தின் முதல் புத்தகமாக அறியப்படுது. இந்த நாவல் மூலமாக தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ரொம்பவே பிரபலமானார்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 14 நாவல்கள் இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இன்னும் நம்ம பங்கிம் சந்திர சட்டர்ஜி பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். இந்திரா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
3: வசந்தன் கோ தான் சரி.

0: நம்ம நிலை இப்ப ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டு வந்த காலத்துல ஒவ்வொரு இந்தியனும் தேசிய பாடலா காட் சேவ் தி குவீன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பாடலை பாடும்படி வற்புறுத்தப்பட்டாங்க. இதை எதிர்த்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாத்திரம் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து எழுதினாங்க. வந்தே மாத்திரம் அப்படிங்கிற வார்த்தையும் பாடலும் பிரபலமடைகிறதை விரும்பாத பிரிட்டிஷார் இந்த பாடலை தடை செஞ்சாங்க. உடனே பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்த பாடலை அவர் எழுதின ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலில் வர்ற மாதிரி இடம்பெற செஞ்சாங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிற இந்த பாடல் பிரபலமாகும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், ஆனால் இந்த பாடல் ஒவ்வொரு இந்தியனும் பாடும் வேத மந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே இந்திய விடுதலை போராட்டத்தின் போது நம்ம நாட்டையே எழுச்சிக்குள்ளான ஒரு மந்திர வார்த்தையாக இருந்துச்சு வந்தே மாதரம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
5: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜி பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சியில. கல்கத்தால 1896 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டுச்சு. தாயை வணங்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த வந்தே மாதரம் பாடல்கூடிய ஒரு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு இந்த வந்தே மாதரம் கோஷம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தாரக மந்திரமாக மாறி நாடு முழுவதுமே எதிரொலிச்சது. இது ஆங்கிலேய அரசை நடுநடுங்க வச்சதுன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்த இந்த வன்முறையை தூண்டுவதாக கூறி இந்த கோஷத்தை ஆங்கிலேய அரசு தடை செஞ்சாங்க. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு 1950 வந்தே மாதரம் பாடல் தேசிய பாடலாக அறிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுச்சு. ரவீந்திரநாத் தாகூர், நம்ம பங்கிம் சந்திர சட்டர்ஜி பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வங்காள எழுத்தாளர்களின் குரு, வங்க வாசகர்களின் நண்பர் அப்படின்னு நம்ம பங்கிம் வந்து குறிப்பிடுறாரு. இவருடைய நம்ம பங்கிம் சந்திர சட்டர்ஜியுடைய எல்லா படைப்புகளுமே ஏறக்குறைய நம்ம இந்தியாவுடைய எல்லா முக்கிய மொழிகள்லையுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. தன்னுடைய படைப்புகள் வாயிலாக தேசிய உணர்வை மக்களிடம் எழுப்பினார் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இறுதி நாட்களில் ஆன்மீகம் குறித்து நிறைய எழுதியிருக்கிறாங்க. நவீன வங்க இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளியாக போற்றப்படக்கூடிய பங்கிம் சந்திர சட்டர்ஜி 56 நோய்வாய்ப்பட்டு காலமானார்.
7: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம் திரையிசை. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் பாடல் ஆர் ஆரோ ஆரிராரோ திரைப்படத்திலிருந்து.

நேரம் 12 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, எனக்கு பிடித்த முன்னுதாரணமாக இருக்கும் பெண் அப்படிங்கிற தலைப்பு பற்றி நீங்க பேச இருக்கிறீங்க. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம். 1:10 நலம்தானாவில் வீட்டு சாப்பாட்டின் அவசியம் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. 1:55 இயற்கை வழியில் ஆரோக்கியம், ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு, 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே, 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரையிசை, 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிகழ்வுகள், 7:32 உழவர் உலகம், கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள், உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லபாண்டியன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை, 9:15 திரையிசை, 9:30 இலக்கியச்சாரல் அகநானூற்று பாடல்களில் இருவாழ் உயிரினங்கள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேர் விருப்ப பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நேரம் 12:11. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
6: நான் உங்கள் திவ்யா.
5: திவ்யா,
6: பிரேமி சனிக்கிழமானாதான் உங்களை பார்க்க முடியுது.
5: ஆமா, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு, அதாவது பெண்களுக்கு பெண்ணையே பிடிக்குமா, அதுவும் எப்படிப்பட்ட பெண்ணை பிடிக்கும், எந்த மாதிரியான பெண்ணை அவங்க வாழ்க்கையில முன்னுதாரணமா எடுத்துப்பாங்க, அந்த மாதிரியா பத்தி தான் நம்ம பேச இருக்கிறோம்.
6: அதாவது உங்களுடைய ரோல் மாடல் யாரு, அதாவது ஒரு பெண்ணை நீங்க ரோல் மாடலா வச்சிருக்கீங்களா, அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த முன் உதாரணமான பெண் யாரு அப்படின்னு நம்ம தோழிகள் கேட்க போறோம்.
5: ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க அதை பத்தி தான் பேச இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில கலந்துக்க கால் பண்ணுங்க 0462251132 அல்லது 0462251133 என்ற எண்களுக்கு. நீங்க சொல்லுங்க, அதாவது எனக்கு பிடித்த முன்னுதாரணமாக இருக்கும் பெண் அப்படின்னு நீங்க யார சொல்வீங்க?
6: பொதுவா நிறைய பேரும் இதையே சொல்லலாம், நம்மளுடைய அம்மாவை சொல்லலாம், என்னுடைய அம்மாவை சொல்லலாம். ஏன்னா நம்ம கண் முன்னாடி அவங்க வளர்ந்தது நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம் இல்லையா. அப்போ அவங்களுடைய அந்த எப்படி எப்படி அந்த ஹேண்டில் பண்ணுறாங்க, சீக்கிரம் அந்த சமைக்கிறதாகட்டும், இந்த குடும்பங்களை வழிநடத்துறதாகட்டும், அத்தனை குழந்தைகளையும் பார்க்கறதாகட்டும், அதை பார்க்கும்போது சே என்ன மாதிரி இருக்கிறாங்க, இந்த மாதிரி

0: இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்னுதாரணமாக எனக்கு வந்து என்னுடைய அம்மா தெரிஞ்சிருக்கிறாங்க.
1: ஓ சூப்பர் சூப்பர். அதாவது முக்கவசி நிறைய பேருக்கு வந்து அவங்க அம்மா தான் ஒரு ஹீரோயினா.
0: ஆமா,
1: அவங்க
0: அப்பா வந்து ஒரு ஹீரோ அப்படின்னா நமக்கு அம்மா தான் வந்து அந்த ஒரு ரோல் மாடல். சிலருக்கு வந்து அவங்களுடைய பாட்டியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அவங்களோட கற்றுக் கொடுத்த அந்த டீச்சர்ஸாக இருக்கலாம், அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் மாடல் இருக்கலாம்.
1: யாராவது ஒரு பெண்ணை பார்த்து வியந்து பார்த்துருப்போம், சே எப்படி இவங்கள்ட்ட இவ்வளோ திறமை இருக்குது, அப்போ நம்மளும் அதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணுமே, இவங்களை மாதிரியே நம்ம சாதிக்கணும் அப்படின்னு. ஆமாம், தோணிருக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த முன்னுதாரணமாக இருக்கும் பெண் பற்றி எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் அன்பு தோழி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். முந்தானை முடிச்சு திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பனிரெண்டு மணி 20 நிமிடத்துல நீங்க நீந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நம்ம நிகழ்ச்சியை பேச போற முதல் அன்பு தோழி, வணக்கம். வணக்கம். ரொம்ப ஆசையா பேச வந்தாங்க, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடித்த முன்னுதாரணமாக இருக்கும் பெண். அதாவது உங்களுக்கு பிடித்த பெண், உங்கள் வாழ்க்கையில் யார் முன்னுதாரணமாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
0: லைனில் இருந்தால் பேசுங்க. வணக்கம்.
1: தோழிகளோட இணைப்பில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன்.
0: வணக்கம்
2: மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ஆலங்குளத்திலிருந்து சீதா பேசுறீங்களா?
2: ஆமா மேடம்.
1: சீதா, நீங்க ரொம்ப அமைதியான பொண்ணா. நீங்க ரொம்ப இப்படி மெதுவெதுவா பேசினோடனே அப்படி தோணுச்சு. சொல்லுங்க சீதா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ரோல் மாடல் நினைக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா நீங்க யார சொல்வீங்க? எல்லா நேயர்களும் அப்புறம் எங்க ஆர்ஜிஎஸ் அப்படின்னு சொல்றீங்க. குறிப்பிட்டு ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க?
0: யார சொல்வீங்க?
1: நம்ம நேயராட்டும்.
2: சுபகலா மேடம்.
1: சுபகலா. ஆனா நீங்க சுபகலா மேடம் மாதிரி பட்டு பட்டுன்னு பட்டாசா தெரிக்க வேண்டாமோ? அதனால நீங்க வந்து அவங்களை முன்னுதாரணமா, ஒரு முன்னுதாரணமான பெண்ணா நீங்க எடுத்துக்கணும் சொல்றீங்க. ஆமா, அதேதான் அதேதான். அதெல்லாம் நினைக்க மாட்டேன். அது உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொருத்தங்களும் பிடிக்கலாம், அவங்க ஸ்பெஷலா பிடிக்கலாம். அதனால கண்டிப்பா கண்டிப்பா நன்றிமா, நன்றி
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நம்ம பேசக்கூடிய தோழிகள், அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடிய ஆர்ஜிஎஸ், இவங்க தான் எனக்கு வந்து முன்னுதாரணம் வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாங்க சீதா.

இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த முன்னுதாரணமாக இருக்கும் பெண் யார் அப்படிங்கறது இங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462256112 அல்லது 0462256112 என்ற எண்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு தோழி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: பனிரெண்டு மணி 30 நிமிடத்துல நீங்க நின்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நம்ம நிகழ்ச்சியில பேச போற இடத்த அன்பு தோழி, வணக்கம்.
6: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. தோழிகள் எல்லாமே ஆர்வமா ட்ரை பண்றாங்க, பட் அவங்களுக்கு சிக்னல் லைன் தான் கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்ல தோழிகளே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னா கால் பண்ணுங்க. 0462 256 1132 மற்றும் 0462 256 1133 அப்படிங்கிற எங்களுக்கு

0: என் வாழ்க்கையில் எனக்கு பிடித்த முன்னுதாரணமான பெண் அப்படிங் யாரு அப்படிங்கிறத பற்றி சொல்ல நினைக்கிறேன். அதாவது நான் வந்து பள்ளி ஸ்கூலில் படிக்கிறப்போ என்னோட மேக்ஸ் டீச்சர் போறது அவங்க பீரியட் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. சரி, நம்ம தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்டிடலாம்.
1: வணக்கம் வணக்கம் வந்துட்டீங்க. வணக்கம். ஆஹா, நீங்க தோழிகள் கிட்ட பேசலாம்னு நினைச்சோம். சொல்லுங்க, உங்க மேக்ஸ் டீச்சரை பத்தி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
0: அதான் சொல்றேன், அது ரொம்ப நேர்த்தியா இருப்பாங்க. டைமிங்கா இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், யாரையுமே புண்படுத்த மாட்டாங்க. ஆனால் எந்த பிள்ளைங்க மார்க் கம்மியாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப வியப்பாக இருக்கும், அவங்களுக்கு இருக்கிற அவ்வளோ பிஸிலையும் கரெக்டாக டைமுக்கு வர்றது. ஒரு நாள் கூட லேட்டாக வந்து நான் பார்த்ததில்லை. ஒரு நாள் கூட அவங்க பீரியடை இது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்ததையும் நான் பார்த்ததில்லை. சரி, நம்ம தோழி என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
2: ஹலோ.
1: வணக்கம், யாருங்க இது பேசுகிறீங்க?
2: எல்லாருமே
1: பிடிக்குமா? ஆனா உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னுதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க? யாராவது குறிப்பிட்டு ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா?
2: பெருமையா சொல்லுங்களையும் யார் எதுவும் பேசினாலும் நேயர்கள் பேசினாலும் வச்சாலும் அதை சமாளிச்சு போய் பெருமையா சொல்லுவீங்க. யாரையும் குறைச்சு இல்லாம இருக்கீங்க. உங்க எல்லாரையுமே எனக்கு நிகழ்ச்சியில ரேடியோல ஆன்

0: ரேடியோ எல்லாமே நல்ல சிறப்பா செய்யறீங்க.
1: சூப்பர் பண்ணி
2: நன்றி.
0: இருக்கணும் நம்ம மனுஷங்க இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருக்கமோ இல்லையோ.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அகில இந்திய வானொலி நிலையம் எப்பவும் இருக்கணும்.
2: நன்றிமா நன்றி.
1: நன்றிமா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. அதாவது எங்களையும் முன்னுதாரணமாக நீங்கள் சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
0: எல்லாரும் நாங்கள் ஏதாவது தப்பாக பேசினா கூட அது பொறுமையா கழிச்சு தன்மையா கழிச்சிட்டு எங்களையும் குறை சொல்லாம ஒரு பெருமையாக சொல்லுவீங்க வைக்கீங்க. இப்படி பேசுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி சொல்லுங்க. அது மாதிரி தெரியாத நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை, எப்படி எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நேரத்தையும் கேட்டு பேசி எங்களுக்கு தெளிவுபடுத்துறீங்க.
2: சரிங்க, நன்றிங்க. வணக்கம். தோழிகள்லாம் வந்து அவங்க ரொம்ப அருமையா சொன்னாங்க. நம்ம அறிவிப்பாளர் சுபக்கலாவை சொன்னாங்க, அடுத்ததான்
1: எல்லா அறிவிப்பாளர்களையும் சொன்னாங்க, அவங்க பாட்டியும் சொன்னாங்க, நீங்க வந்து மேக்ஸ் டீச்சரை சொன்னீங்க, இன்னும் கூட நம்ம தோழி
2: அம்மாவை சொன்னீங்க. எல்லாருக்குமே அவங்க அம்மா தான் வந்து முதல் ரோல் மாடல்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு யாரா இருந்தாலும்
1: கண்டிப்பா இல்லையா.
2: ஏன்னா நம்ம பார்த்து வியந்து அவங்கள மாதிரியே எல்லாமே படிப்போம். அம்மா கிட்ட இருந்து தான் ஒரு ஒரு விஷயத்தையும்
1: கத்துக்கிட்டோம். ஆமா, இன்னும் கூட நம்ம தோழிகள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம்.
2: அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின் போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகள் உடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற

0: வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 1976ஆம் ஆண்டு உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்யராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்றளவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
2: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்மட பண்பாடு, இதே நம்மட கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. 20ஆம் நூற்றாண்டில் ஏன் இலக்கணமும் மாறும் வச்சே ஒன்னும் மூணாகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. பச்சே நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது. சரே, நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நடையும். என் காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரே, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸே கரெக்ட். இது குறைச்ச ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்டு. குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி
0: பொய் சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
3: கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் கூடாது, நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு, 2 நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
4: கோர்ட்டுக்கு வந்தால் கேசுகளிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவின் நிறத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
3: கரெக்ட், கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்.
0: திரையுலகில் நடிகர், இயக்குனர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989ஆம் ஆண்டு MGR மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு JD Vance இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்க

அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும், இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைப்பேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிக்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரீஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மணிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகுமுரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
5: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு.

இப்போது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-68-658. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnch1@gmail.com.

இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் எங்கள் சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. SBBS ஜானகி பாடிய பாடல் கேட்டு தெரிஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12:56 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியோட. இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில எனக்கு மிகவும் பிடித்த முன்னுதாரணமான பெண் யார் அப்படின்னு நம்ம தோழிகிட்ட பேசிட்டு இருந்தோம். நிறைய தோழிகள் வந்து அவங்களுடைய பாட்டி, அதுக்கப்புறம் நம்ம அறிவிப்பாளர்கள் எல்லாமே சொன்னாங்க, நேயர்கள் எல்லாம் சொன்னாங்க.
1: நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை தோழிகளுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இப்போது ஒரு மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தொடரும் அடுத்த நிகழ்ச்சி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழ் ரூபாய் 3 லட்சம் வரையிலான குறுகிய கால விவசாய கடன்கள் 7% வட்டி விகிதத்தில் வழங்கப்படுகின்றன. விவசாயிகள் 1.5% வட்டி மானியம் மற்றும் 3% சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்தும் ஊக்கத்தொகை ஆகியவற்றை பெறுவதால் பயனுள்ள வட்டி விகிதம் ஆண்டுக்கு 4% குறைகிறது. மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இலக்கு வட்டி விகிதத்தை பொறுத்தவரை வேளாண்மை மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்காக, அதாவது கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளம் போன்றவற்றிற்கு 3 லட்சம் ரூபாய் வரையிலான குறுகிய கால கடன்கள் ஆண்டுக்கு 7% என்ற சலுகை வட்டி விகிதத்தில் கிடைக்கின்றன. சரியான நேரத்தில் திருப்பி செலுத்துவதற்கான ஊக்கத்தொகை தங்களது கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு 3% வட்டி நிவாரணம் வழங்கப்படுகிறது. இதனால் பயனுள்ள வட்டி விகிதம் 4% மாறுகிறது. கடன் வரம்பு மற்றும் மானியம் 3 லட்சம் வரையிலான கடன்களுக்கு கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு 1.5% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. பிணையமில்லா கடனை பொறுத்தவரை பிணையமில்லா விவசாய கடன்களுக்கான வரம்பு 1 கடனாளிக்கு ரூபாய் 2 லட்சம் ஆகும். கால அளவு, இந்த திட்டம் 1 வருடம் வரையிலான குறுகிய கால கடன்களை வழங்குகிறது. பொதுத்துறை வங்கிகள், தனியார் துறை வங்கிகள், மண்டல கிராமிய வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளால் வழங்கப்படும் கிசான் கடன் அட்டைகள், அதாவது KCC மூலம் பெறலாம். பேரிடர் நிவாரணத்தை பொறுத்தவரை இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் சமயங்களில் விவசாயிகள் 1 ஆண்டு வரை வட்டி நிவாரணம் பெறலாம். இது 5 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம். பயன்களும் நோக்கமும் விவசாயிகளுக்கு குறிப்பாக நடைமுறை மூலதனத்திற்காக கட்டுப்படியான கடன் கிடைப்பதை உறுதி செய்து அதன் மூலம் விவசாய உற்பத்தி திறனை அதிகரிப்பதே இதன் முதன்மை நோக்கமாகும். இது விவசாயத்திற்கு ஆதரவளிப்பதற்கும் விவசாயிகள் குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கடன் சுமையை குறைப்பதற்கும் அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது.
1: இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம்.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 11 நிமிடம். நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்கவிருக்கோம் இந்த நிகழ்ச்சி நலம்தானா, இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டு சாப்பாட்டின் அவசியம் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நாம நலமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு நாம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்பவே முக்கியம் இல்லையாங்க. இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது ஃபேஷன் ஆகிடுச்சு. ஆனால் தொடர்ந்து 4 நாள் வெளியே சாப்பிட்டா 5வது நாள் நம்ம வயிறு அம்மா கை சாப்பாடு தான், சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு எங்க ஆரம்பிக்கும், அங்கே தான் நிற்கிது வீட்டு சாப்பாட்டோட பவர்னு சொல்லலாம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேச இருக்கிறோம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாசமலர் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:16 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா? இன்னைக்கு நம்ம நலம் தானா நிகழ்ச்சியில வீட்டு சாப்பாட்டின் அவசியம் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். வெளியே வாங்குற சாப்பாட்டுல டேஸ்ட் இருக்கு, ஆனா அதுல அஜினோமோட்டோ கெமிக்கல்ஸ், அப்புறம் ரியூஸ் பண்ண ஆயில், இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம சேர்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது தான் அல்சர், அஜீர்ணம், இதெல்லாம் பல நோய்கள் வருது. ஆனால் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கே, அது வெறும் சமையலையே செய்கிற இடம் இல்லைங்க. அது ஒரு குட்டி ஆயுர்வேத மருத்துவமனை அப்படின்னு சொல்லலாம். அம்மா வைக்கிற ரசத்தில் இருக்கிற மிளகும் பூண்டும் ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. சமையலில் சேர்க்கிற மஞ்சள் தூள் ஒரு கிருமி நாசினின்னு சொல்லலாம். ஜீரகம் உடம்பை குளிர்ச்சியாக்கும். எந்த ஹோட்டல்லையாவது உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவாங்களாங்க, ஆனால் வீட்டில் சமைக்கும் போது சுத்தமும் ஆரோக்கியமும் மட்டும்தான் மனசில் இருக்கும். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்பங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. திரிசூலம் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 23 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் வீட்டு சாப்பாட்டின் அவசியம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. வீட்டு சாப்பாடு ஏன் நமக்கு அவ்வளோ பிடிக்குது அப்படின்னு தெரியுமாங்க. அதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு தாங்க. ஹோட்டலில் சமைக்கிறவங்க லாபத்துக்காக சமைக்கிறாங்க, ஆனால் வீட்டில் அம்மா சமைக்கும் போது என் பிள்ளைக்கு காரம் கம்மியாக வேணும், அவங்களுக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் வேலை அதிகம், அதனால் ஜீரணமாகற மாதிரி லைட்டாக சமைக்கணும், இப்படி எல்லாத்தையுமே நம்ம மனசில் வச்சு ஆரோக்கியமாக சமைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே எவ்வளோ பெரிய ஹோட்டலில் எவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்டாலும் கிடைக்காத ஒரு நிம்மதியும் திருப்தியும் அம்மா கையால் ஒரு தட்டு பழைய சோறும் சின்ன வெங்காயமும் சாப்பிட்டா கூட கிடைச்சிருங்க. ஏன்னா வீட்டு சாப்பாடுங்கிறது வெறும் உணவு மட்டும் கிடையாது, அது நம்ம குடும்பத்தோட அன்பு. இந்த அன்பான நினைவுகளோடு அடுத்த பாட்டை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்ம நிலை இப்ப ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

1:29 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா? இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில வீட்டு சாப்பாட்டின் அவசியம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுனால பணமும் மிச்சம், மனசும் நிம்மதியாக இருக்கும். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டு சாப்பாடு இருந்தால் ஆரோக்கியமும் சேமிப்பும் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. எப்போவாது ஒரு அவசரத்துக்கு இல்லை அப்படின்னா ஒரு மாற்றத்துக்காக சாப்பிடலாம், ஆனால் அதையே பழக்கமாக்கிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

34 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா? இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில வீட்டு சாப்பாட்டின் அவசியம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. நம்ம முன்னோர்கள் உணவே மருந்துன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டு சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டதால தான் எவ்வளோ வயசானாலும் ஆக்டிவாக ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்துக்கு மாறி நம்ம பாரம்பரிய உணவுகளை மறந்துட்டோம்னு சொல்லலாம். ஆனால் இனியாவது நம்ம உடம்பை நாம காப்போம், வீட்டு சாப்பாட்டுக்கு மாறுவோம், ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: சாப்பாட்டின் அவசியம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய தெற்கு கொள்கையில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் என்றார். செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹேமினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதோடு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய நட்புறவு நாடாக கருதுவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையிலான நட்புறவு ஜனநாயகம் மற்றும் தூதரக உறவுகளுக்கு இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளும் பல்வேறு ஜனநாயக மதிப்பீடுகளை பகிர்ந்து கொள்வதாக சுட்டிக்காட்டிய அவர், வர்த்தகம், விநியோக சங்கிலி, அரிய கனிமங்கள், எரிசக்தி, பாதுகாப்பு, தடையற்ற கடல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கு வாய்ப்பிருப்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வழங்கி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையும் இத்துறையை சார்ந்து விளங்குவதாக கூறினார். இந்தியாவின் சிறு குறு நடுத்தர தொழில் ஆற்றல் மிகு முதல் தரைமுறை தொழில் முனைவோர்களால் மேம்படுவதாக குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர், உற்பத்தி மற்றும் உயர்தரத்தை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை கையாள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. திரைப்படத்துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் பெசன் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளங்கோவிலைச் சேர்ந்த பாக்யராஜ் 1977 துணை இயக்குநராக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். இயக்குநர் பாரதி ராஜாவின் 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில் திரைப்படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றிய அவர், 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். 100க்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ளதோடு நடிகர், இயக்குநர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட வித்தகராகவும் திகழ்ந்தார்.

0: புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பாக்யராஜ் அத்திரைப்பட கதை வசனத்திற்காக மாநில அரசின் சிறப்பு விருதை பெற்றவர். அந்த 7 நாட்கள் மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள் என நினைவிலிருந்து நீங்காத 25 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியுள்ளதோடு பல திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளையும் எழுதியுள்ளார். சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் என பாராட்டப்பட்டுள்ள பாக்யராஜின் திரைப்பட வசனங்களில் எளிமையும் கருத்தாழமும் நகைச்சுவையும் இணைந்திருந்ததால் அவரது வசனங்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றன. விதி திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகளை அவரே எழுதி இயக்கி நடித்திருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.
1: யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க.
2: பத்தினியா?
1: ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: அப்பா அங்கே கேக்குறேன், எங்க கேக்குறேன்.
1: பரவாயில்ல, நீங்க சொல்லுங்களேன்.
2: அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு, சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி.
1: அப்புறம்?
2: அப்புறம் சீதா.
1: நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: நான் தானே.
3: பத்தினி. பத்தினி.
2: நலாயினி.
1: நலாயினி.
2: சாவித்ரி.
1: அப்புறம்
2: சத்யானுஸ்ரீயா.
1: இன்னொன்னு சொல்லுங்க.
2: மீராபாய்.
1: அப்புறம்?
2: யோ விட்டா, நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், விஷயத்துக்கு வா.
1: பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா?
0: பாக்யராஜின் திரைப்படங்களில் பாடல்களும் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளன.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மற்றும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். வெள்ள சேதங்கள் ஏற்படும் போது மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட விஷயங்களில் தமிழகத்தின் உரிமைக்கு தொடர்ந்து குரல் எழுப்பப்படும் என்றார். பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைந்து அவசர தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள ஏதுவாக மாணவர்களின் முகவரி, ஆதார் எண், கல்வித்தகுதி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய தரவு அட்டை வழங்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூர் கால்நடை பன்முக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதுவரை 65% மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ், இடதுசாரி, IUML கட்சிகளை தொடர்ந்து மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர்,

சட்டப்பேரவையில் ஆதாரமற்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கக்கூடாது என்றார். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அண்டை மாநிலத்தைச் சேர்ந்தவரை நியமிப்பது சரியான அணுகுமுறையா என்ற கேள்வி எழும்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாணாக்கரின் அடையாள அட்டைகளில் ஜாதி பெயர் குறிப்பிடப்படுவது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.
3: உணவு முறையில் உடல் பருமனை வந்து நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நீர் ஆகாரங்கள், அதுதான் வந்து முக்கியமான டைட்டில். நம்ம வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இது ரெண்டுத்துலேயும் எது எதெல்லாம் நீர் சத்துக்கள் அதிகமாக நிறைந்து இருக்கோ அதை காலையில், ஈவினிங், நைட்டு, இந்த மூணு வேலைகளில் அதிக அளவு நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எந்திக்கிறோமா, நைட்டு ஊற வச்ச பச்சை பயிரை காலையில் சாப்பிட்றது, ஒரு டம்ள தண்ணியில் மூணு வெண்டைக்காய் கீறு போட்டு அந்த ஊறின வெண்டைக்காய் காலையில் சாப்பிட்றது, அப்புறம் வந்து நட்ஸை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது, இது எல்லாமே வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் காலை உணவாக பாலெல்லாம் வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்தாலே போதும், அதிக அளவில் வேண்டாம். சுக்கு காப்பி அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். காலை உணவை 8 மணிக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்லாம். மேக்ஸிமம் நம்ம ரா ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஒரு தட்டை எடுத்து கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் வந்து புடலங்காய், அதெல்லாம் கட் பண்ணி போட்டு, பெப்பர் உப்பு போட்டு, பிளாக் சால்ட்டு போட்டு அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சூப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவுகளை காலை நேரத்தில் எடுத்துக்கலாம். நம்ம மதியத்தில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சாதம் எடுத்துக்கலாம். ஒரு கப் ஆஃப் பவுல், ஒரு கரண்டி சாதம் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு தொட்டுக்க நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் மூணு வகையான பொரியல் கண்டிப்பாக உங்கள் உணவில் தேவை. ஒரு பொரியலில் தான் அதிகமான சத்து இருக்குது. ஒரு மூணு வகையான பொரியல், நீங்கள் பொரியல், அவியல் எப்படின்னா எடுத்தீங்கன்னா, ஆனால் ஒரு மூணு வகையான வெஜிடபிள்ஸை நீங்கள் மதிய உணவில் கூட எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு மோர் எடுத்துக்கோங்க. நீங்கள் மோர் தான் வந்து உங்கள் உணவை ஈஸியாக செரிமானமாக்கும். ஈஸியாக செரிமானம் வச்சுன்னா உங்கள் உடம்புல ஈஸியாக அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போய் ரீச் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக மோர் எடுத்துக்கோங்க. இரவு உணவில் சப்பாத்தி, பப்பாளி பழம், இல்லை அப்படின்னா 2 இட்லி, பப்பாளி பழம், இல்லைனா 2 இட்லி, 2 கொய்யாப்பழம். இப்போ இருக்க சீசனில் நீங்கள் வந்து பப்பாளி எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் மாம்பழம் எடுத்துக்கலாம். ஸோ இரவு உணவில் பப்பாளி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சரி, ஈவினிங்கில் என்னால் பிஸ்கெட் சாப்பிடாமல் இருக்க முடியாது, காஃபி சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னா, ஹை ஃபைபர் சார்ந்த பிஸ்கெட்ஸ் உண்டு, அதை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸில் எடுத்துக்கலாம். சிம்பிள் கான்செப்ட், நீர் சார்ந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதிகமாக உள்ளே போகணும். ஸ்வெட்டு மூலயமா அதிகமாக வந்து நீர் வெளியில் வரணும். யூரின் மூலயமா அதிகமாக நீர் வந்து வெளியே வரணும். இந்த போர்ஷனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே உடம்பு நல்லா குறையும். மைக்ரேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிகமாக வரும். ரெண்டாவது ஓ பிளட் குரூப், பிளட் குரூப்பில் வந்து ஏபிஓ 4 வகை இருக்குது. இதில் வந்து ஓ பிளட் குரூப் பீப்புள்ஸ்க்கு அதிக அளவில் மைக்ரைன்ஸ் வரும். ஏன்னா இயற்கையாகவே ஓ பிளட் குரூப் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக யோசிப்பாங்க. பி பிளட் குரூப் பீப்புள் அதிகமாக செயல்படுவாங்க. தே ஆர் டூவர்ஸ், டக் டக் டக்குன்னு யோசிக்காமல் செயல்படுவாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஓ பிளட் குரூப் உள்ளவங்க ரொம்ப யோசிப்பாங்க. தே ஆர் திங்கர்ஸ், அதிகமாக யோசிப்பாங்க, செயல்பாடு கம்மியாக தான் இருக்கும். அதிக யோசனை தான் வந்து மைக்ரைனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளி. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, தூங்காமல் இருக்கிறது, அதிக யோசனை, டிப்ரெஷனு, அப்புறம் கண்ணாடி போட்டு அதிகமாக வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறது, கண்ணுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மைக்ரைனை வந்து தூண்டும்.

0: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.
2: நீங்கள் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை அருவி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில பாடல்கள்ல இடம் பெற்றக்கூடிய அந்த பின்னணி இசையோ இல்ல ஹம்மிங்கோ கொடுப்போம். அதை வச்சு அது என்ன பாடல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சா போதும். நாங்க கொடுக்கக்கூடிய பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். 04-22-56-11-32 மற்றும் 04-22-56-11-33 அப்படிங்கிற எண்களுக்கு

0: இந்த ஹம்மிங் கேட்டிங்க இல்லையா, இது என்ன திரைப்படம் என்ன பாடல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நேரும் வந்துட்டாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: ஆ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுகிறீங்க? உடையாம்புலிலிருந்து பத்மா. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அது என்ன
1: பாட்டுன்னு?
0: அதேதான் அதேதான், சூப்பர். என்ன படம்? அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் அப்படிங்கிறதுனால அந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த படம் பேரை வந்து சொல்லியிருந்தேன், உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சு. ஆமா, உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சாதான் அந்த படத்தோட பேர். நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் நடந்திருக்கு, கார்த்திக் நடிச்சிருப்பாங்க, ஸ்வர்ணலதாவுடைய சூப்பரான பாடல், அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான பாடல். அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம பத்மா. அடுத்து வரக்கூடிய நேர் யாரங்க கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க? சிவந்திப்பட்டியிலிருந்து மகாலட்சுமி பேசுறீங்களா? மகாலட்சுமி, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: நல்லா பாட்டா போடுங்க.
0: கேளுங்க.

0: மகாலட்சுமி கண்டுபிடிச்சிட்டீங்க போலயே.
1: ஆமா பாண்டவர் பூமி மேடம்.
0: பாண்டவர் பூமி, சரி என்ன பாட்டு?
1: தோலா தோலா.
0: அதேதான் அதேதான். நீங்களா கண்டுபிடிச்சிங்களா இல்ல பின்னாடி யாரும் சொல்லி கொடுத்தாங்களா?
1: இல்ல நான் தான் கண்டுபிடிச்சேன்
0: மேடம். நன்றி, அழகா கண்டுபிடிச்சிங்க. நன்றிமா நிகழ்ச்சியில
1: இணைந்தது. நன்றி மேடம்.
0: நேயர்கள் வந்த ரெண்டு நேருமே அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் கூட நிறைய பாடல்கள் இருக்குது, அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். அழகிய தமிழ்மகன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் நரேஷ் ஐயர், உஜ்ஜயினி ராய், ஸ்ரீ மதுமிதா பாடின பாடல் காற்றலையில் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதாரன்.

0: நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: திரையரவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னைக்கு திரையரவி நிகழ்ச்சியில் பாடலில் இடம்பெறக்கூடிய ஒரு பின்னணி இசையோ இல்லை ஹம்மியோ கொடுத்துட்டு இருக்கிறோம். நேர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததான கேள்வி என்னன்னா, அந்த பாடல் கேளுங்க.

0: இதுதான் கேள்வி, இது என்ன பாடல் அப்படிங்கிறத நேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யாரிங்க இது பேசுறீங்க? நலமா இருக்கேன். இப்பதான் சிவந்திப்பட்டி மகாலட்சுமி வந்தாங்க, இப்ப நீங்க வந்திருக்கீங்க. அதேதான் அதேதான், அட்டகாசமா கண்டுபிடிச்சிங்க மகாலட்சுமி. நன்றி நிகழ்ச்சியில இருந்ததற்கு. நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க. உடையாம்புலியில இருந்து பழனி பேசுறீங்களா? பழனி சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: போடுங்க மேடம்.
0: கேளுங்க.

கேட்டிங்களா என்ன பாட்டுன்னு தெரிஞ்சதா? ம், சொல்லுங்க. மைக்கேல் மதன காமராஜன் படம் பேர் கரெக்டா சொன்னீங்க, பாட்டு நீங்க வேற ஏதாவது சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்னொரு திருப்பு போடணுமா? சரி கேளுங்க.

0: இப்ப தெரிஞ்சதா என்ன பாட்டுன்னு? நன்றி, அழகா அந்த பாடல் அந்த சவுண்ட வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இது இந்த பாட்டுதான்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம திரையரங்கு நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் மஜா திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்குது. சங்கர் மகாதேவன், அனுராதா, ஸ்ரீராம் குரல்ல பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இடம்பெறும்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சிட்டுக்கிறீங்க. திரை அருவி பாடல்கள் இடம்பெற்ற பின்னணி சியோகம் இங்கே கொடுத்துட்டு இருக்கிற நேயர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பாடல் என்ன பாடல்னா கேளுங்க.

இது என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுனா உடனே கால் பண்ணுங்க 0462 2562 6112 1132 மற்றும் 0462 2562 6113 அப்படிங்கிற எங்களுக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் கிட்டு வந்துடலாம். எம் குமரன், சன் ஆஃப்

0: 2:41 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திரையருவி. ஒரு பாட்டு கொடுத்திருந்தேன், அது என்ன பாட்டு அப்படிங்கறத நேயர் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரங்க இது பேசுறீங்க?
1: பாசிட்டிவ்ல இருந்து மேலப்பூர் ரோட்ல சுதா பேசுறேன்.
0: சுதா பேசுறீங்களா? சுதா, நீங்க அந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அவனராகும் அந்த பாட்டு போட்டது.
0: இப்ப உங்களுக்காக போடுறேன், அதை மறுபடியும் நல்லா கேளுங்க. அது என்ன பாட்டுன்னு

0: சுதா இப்ப தெரிஞ்சதா அது என்ன திரைப்படம் என்ன
1: பாட்டுன்னு?
0: மௌன ராகம்ல நடிச்ச ஹீரோ தான் இந்த படத்துலயும் நடிச்சிருக்காரு. ஆமா, ஆனா இது மௌன ராகம் படம் கிடையாது. ஆமா, இந்த படத்துல வந்து ஹீரோ கடைசி வரைக்கும் அதே
1: தான்.
0: நிலாவை வச்சு ஆரம்பிக்கும் பாட்டு. நிலாவை கூப்பிடுற மாதிரி இருக்கும்.
1: வரவே மாட்டேக்கே, நல்ல பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: அதுதான்
1: நிலாவே வாவா.
0: அது கொஞ்சம் முன்னாடி போடுங்க. வாவ
1: வாவ
0: கண்டுபிடிச்சிட்டீங்க மெல்ல திறந்தது கதவுன்னு சொல்லிட்டு. நன்றி, நிகழ்ச்சி நினைந்திருக்கு. நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
2: நான் தூத்துக்குடி மாவட்டம் ஏலனப்பட்டியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன்.
0: மாரியம்மாள், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: போடுங்க மேடம்.
0: கேளுங்க.

0: கேட்டீங்களா என்ன?
1: அதோ வந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும்.
0: ஆஹா.
1: மண்ணிலே ஒரே மண்ணிலே ஜீவன் உரிமையோட பாடுவோம்.
0: சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன படம்?
1: மேடம் பழைய படம்லாம் தெரியாது.
0: பழைய படம் தெரியாதுன்னு சொல்லி பாட்டு மட்டும் அழகா கண்டுபிடிச்சிட்டீங்களே.
1: பாட்டு கேட்பேன் மேடம், எல்லா பாட்டும் கேட்பேன் நானு.
0: சூப்பர். அந்த படம் பேர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1000-இல் ஒருவன், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம். சரிங்களா?
1: தேங்க்யூ மேடம்.
0: சூப்பர் சூப்பர், அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு நாளுக்கு ஒரு நேருக்கு ஒரு பாட்டு, ஓகே. சரிங்களா? நன்றிமா, நன்றி. அழகா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு பாட்டு கொடுங்கப்பா, நான் அதையும் வேணா கண்டுபிடிக்கிறேன் வந்து அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட திரையர் நிகழ்ச்சியில பாடல் கொடுக்க முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரை அருவி நம்ம நிகழ்ச்சி கூடிய அடுத்த நீயர். வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க. யாரை இருந்து பேசுறீங்க? ஆர்முகப்பட்டியில இருந்து சாந்தி. என்ன, எது பின்னாடி ஏதோ சத்தம் ஊட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பாட்டு கொடுத்துடலாமா?
1: கொடுங்க, நல்லா அப்ப போட்ட மாதிரியே போடுங்க.
0: சரி கேளுங்க.

0: தெரிஞ்சுதா சாந்தி, என்ன பாட்டுன்னு?
1: ஆமா தெரிஞ்சது, அம்மா தாய் மாறே ஆபத்தில் விட மாட்டே, அட்டகாரன் அட்டகாரன் பாட்டு.
0: என்ன திரைப்படம்?
1: பாஷா.
0: பாஷா, அதேதான் அதேதான், சூப்பரா அட்டகாசமா கண்டுபிடிச்சிருக்கா. நன்றி. கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி.
1: என்னங்க இங்க தீபா பேசுறங்க?
0: தீபாவா, கொடுங்க பாப்போம், அவங்க கண்டுபிடிப்பாங்களா?
1: சும்மா சொல்லு
0: தீபா.
1: காலையில
2: என்னன்னு தெரியாது.
0: தீபா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
2: என்ன
0: படிக்கிறீங்க?
2: பீடி
0: சுத்துறீங்களா? சரி, தீபா உங்ககிட்ட பேசுறது மகிழ்ச்சி. நன்றிமா, நன்றி தீபா உங்ககிட்ட
1: பேசுறது.
0: சரி பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் நம்ம தீபா கிட்ட பேசுவோம், சரிங்களா?
3: திருச்செந்தூர்ல இருந்து சூடாமணி,
0: உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? கேளுங்க.

0: தெரிஞ்சதா என்ன பாட்டுன்னு சுடாமணி? ஆ சொல்லுங்க.
1: தெரிஞ்சது மேடம்.
0: என்ன படம்?
1: நிழல்கள்.
0: சூப்பர்மா, சூப்பர். அட்டாசமா கண்டுபிடிச்சீங்கம்மா. நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. திரையரபி நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டு இன்னைக்கு பாடல் இடம்பெறக்கூடிய பின்னணி

0: அமைங்க கொடுத்தும் நேயர்களெல்லாம் அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் திரையர்வி நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் திவ்யா. அடுத்ததாக நம்ம 3-2 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குறுஞ்செய்தியாகவோ இல்லை குரல் பதிவாகவோ வாட்ஸ்அப் அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9443363794. திரையரவி நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து பாடலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
4: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4, and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ். எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
6: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித் துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார்.

தமிழக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையில் தேவைப்பட்டால் முதலமைச்சரின் ஆலோசனையை பெற்று வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். மதுரையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் இரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரீஷ் மித்திலி ஸ்ரீகுமார், ஆல்ஃபியா ஜேம்ஸ், அப்ஜித் சகுல்ஜா, பிரமோத் பக, துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபிராங்க்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி அணி ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விரும்பிய பாடலை கேட்டு ரசிக்க 9443360794 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு மெசேஜை தட்டிவிடுங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடலை கேட்டிருக்காங்க பிரீத்தி பிரான்சிஸ் தாளார்குளத்திலிருந்து. தென்காசி பட்டணம் திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாட்டில் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

3:10 நீங்கள் நீந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு கூணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கனி ரவி ஆலங்குளம்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி 16 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கும் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபரி தருவையிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து தென்மதுரை அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6.
3: விரும்பி கேட்டிருக்காங்க ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், தாஸ், கார்த்திக், ராஜா, பூவரசு, முருகலட்சுமி. முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே. அவங்களுக்கு பிடிச்ச பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

முந்தானை முடிச்சு திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டீங்க. நம்பிராஜ் வானரமுட்டியிலேருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க, அவங்களும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் விரும்பி கேட்ட பாடலாக இன்னைக்கு முந்தானை முடிச்சு பாடல் இருந்தது. அடுத்ததாக கார்த்திகா மணிமுத்தாரிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம் தொடர்ந்து. இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:37 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க ராஜேஷ் நெல்லையிலிருந்து. செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:42 நீங்க நீந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. முகமது அன்பர் சுரண்டையிலிருந்து பாஷா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:48 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சங்கர நாராயணன் பெரியசாமி டவுன்லேருந்து ஜெயம் திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலைனா அவங்க கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:53 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்காங்க மூர்த்தி மேல சொக்கம்பட்டியிலிருந்து திருநெல்வேலி படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். வரப்பற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இன்னைக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் பாடலை கேட்டிருக்காங்க. நேரமின்மை காரணமாக அதை ஒளிபரப்ப முடியலை. ஆரியங்கா ஒரு மங்கை, முன்னீர்பள்ளம் பிரதீக்ஷா, டவுன் கருப்பசாமி, தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், அப்புறம் அபி பிரவீனா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜெயதுர்கா, ஜங்ஷன் வெண்ணிலா, தென்காசி அமுதா, சுரண்டை பிரேமா, ஆலங்குளம் சத்யா, சுகுமார், உடையாமலி, அருள்ராஜ், ஆரியங்காவூர், ஹரிகிருஷ்ணன்.

காரியங்காவூர் கனகசபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார், ஹரிணி, இடையர்த்தவணை, நாசிரியத்துலேருந்து ராஜேஸ்வரன், சிவநாடானூர்லேருந்து மாரி, பனையம்பட்டி அரசு, தென்காசி குத்தாலிங்கம், ரெட்டைக்குளம் வேலரசன், இன்பரசன், அப்புறம் தொட்டம்பாளையம் கோகில பழனிசாமி, கோவில்பட்டி பொன்மலர், சுதா செல்வி, பாவூர் சத்திரம் கண்ணன், நீலமேகபுரம் முரளி, மாதேஷ் கதிரவன், திருநெல்வேலி உச்சிமாளி, டவுன் வள்ளிராஜ் பரமேஸ்வரி, ஜங்ஷன் கிருஷ்ண பிரசாத், குருவன்கோட்டை முருகன் தீபக், முக்குடல் காஞ்சனா தேவி. இவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் மூலமாக அவங்க விரும்பிய பாடலை கேட்டிருந்தாங்க. நேரமின்மை காரணமாக ஒளிபரப்ப முடியலை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க விருப்ப பாடல் இடம்பெறும். நேர்களே, அடுத்ததாக பொதிகை தும்பி நிகழ்ச்சி இடம்பெற இருக்கு. அதுக்கு அடுத்ததாக 5-2 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் வந்து ஊர் திருவிழாவும் உறவினர் வருகையும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்க கால் பண்ணுங்க 0462-256-112 அல்லது 0462-256-113 என்ற எண்களுக்கு. நேர்களை, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442-249-864-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களை, இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பு

அமைப்பில் ஷெஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கி வந்த 22 சாயப்பட்டறை ஆலைகளுக்கு மாநில அமைச்சர் திரு ராஜு சீல் வைக்க உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும்

பாக்கியராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா ஷிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபிராங்க்ரன் சியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி அணி ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 4:02. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி.

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பியின் ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: இன்னைக்கு நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
0: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
1: நம்ம நிகழ்ச்சியை பேச போற முதல் அன்பனையர் யார், இங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், முகவூர்ல ஜோதி பேசுறேன் மேடம்.
1: முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறாங்க. சரி, என்ன விழணும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரிங்க, என்ன விழணும்னு நினைச்சு எதிர்பார்த்து வந்திருக்கீங்க?
2: எது வந்தாலும் வரட்டும் மேடம்.
1: எது வந்தாலும் வரட்டும், நாங்க எது சொன்னாலும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறீங்களா? சரி, உங்களுக்காக தாய முருட்டிடலாம். ஆறு விழுந்திருக்கு. ஐயையோ, முதல் நேரா எங்க கிட்ட நீங்க கேக்குற மாதிரி வந்திருக்கு. என்ன கேட்க போறீங்க? ஈஸியா தான் கேட்க போறீங்களா? சரி, எப்படி கேட்டாலும் பரவாயில்ல.
2: விடிகதை
1: கேளுங்க.
0: ஓகே, சொல்லுங்க.
2: பெட்டியை திறந்தா கிட்னன் பறந்தான். அது என்ன?
1: பெட்டியை திறந்தா
2: கிட்னன் பறந்தான்.
1: கிருஷ்ணன் பறந்தானா?
2: பிறந்தான். பெட்டியை திறந்தது கிருஷ்ணன் பறந்தான்.
1: மாதுளம் பழமா?
2: பல வகைகள் இல்ல. சாப்பிடுற
1: அப்படியா? பெட்டியை திறந்தால் கிருஷ்ணன்
2: பிறந்தான்.
1: இது கொஞ்சம் புதுசா இருக்கே.
2: புதுசாதான் தெரியும்.
1: தீப்பட்டியா?
2: இல்ல.
1: தீக்குச்சி? இல்ல.
0: கிருஷ்ணன் பிறந்தா அப்படின்னா?
1: சரி, தெரியல, நீங்களே சொல்லிருங்க. முதல் நேரா நீங்களே வின் பண்ணிருக்கீங்கன்னு
2: நினைக்கிறேன்.
1: வேர்க்கடலை. வேர்க்கடலை. ஓஹோ, வேர்க்கடலை. அது அந்த தோலை உரிச்சா அதுல வந்து கடலை இருக்கிறது தான் கிருஷ்ணரா? சூப்பர் சூப்பர், அருமையா நிகழ்ச்சியில முதல் நேரா வந்து கலந்துகிட்டீங்க. நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. நன்றி
0: நன்றி நன்றி.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: ஒரு வார்த்தையில தான் பதில் சொல்வீங்களா? இரண்டு விழுந்திருக்கு. இன்னைக்கு என்ன நேர்களுக்கு மட்டுமே விழுது. சரி, கேளுங்க.
2: கேளுங்க.
1: சொல்ல போறீங்களா, கேட்க போறீங்களா?
2: கேட்க போறேன்.
1: நாங்க சொல்லணுமா?

0: கடி ஜோக்ஸ் எதுனாலும். சரி சொல்லிடலாமா? அதாவது
1: நான் கேக்குறேன்.
0: அதான் நீங்க கேட்ட, நான் தானே கடி ஜோக்ஸ் சொல்லணும்.
1: நான் க்வெஸ்சன் கேக்குறேன்.
2: ஆமாம், நீங்கள் தான் கேளுங்க, கேளுங்க, அவங்க தான் ஆன்சர் பண்ணுவாங்க, நீங்கள் தான் கேட்கணும்.
0: கேளுங்க.
1: காலே இல்லாத டேபிள் எது?
0: காலே இல்லாத டேபிளா?
1: ஆமாம்,
0: காலே இல்லாத டேபிள். என்ன இன்னைக்கு நேயர்கள் தான் வின் பண்ணிடுவாங்களோ?
2: ஏதாவது குழு கொடுங்க.
1: ஸ்கூலில் இருக்கும்.
2: ஸ்கூலில் இருக்கும்
0: டேபிள், காலையில் இல்லாத டேபிள். டைம் டேபிள்
1: கரெக்ட்.
0: ஐ டைம் முடியதுக்குள்ள சொல்லிட்டேன். சரி, மதிப்பெண் இப்போ யாருக்கு, உங்களுக்கா எனக்கா? ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது.
2: நன்றி, நன்றி,
0: நன்றி. நேர்களை ரொம்பவே அட்டகாசமாக வந்து கலந்துக்கிட்டு நம்ம கூடையும் நம்மளையும் நிறைய யோசிக்க வைக்கிறாங்க.
2: ஆமாம்,
0: அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம்.
2: கேட்டுருவோம்.
0: மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேஜேஎஸ் தாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 4:12 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
2: மன்னையும் பொன்னாக்கூர்ல இருந்து கார்த்திக் கிருஷ்ணன் பேசுறமா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நம்ம வெயிலோட நல்லா இருக்கோம்மா.
0: சரி, உங்களுக்காக தாய முட்டிடலாம். என்ன விழுது அப்படிங்கறத பாத்துடலாமா? நாலு விழுந்திருக்கு. இன்னைக்கு என்ன நேர்களுக்கான நாளா?
2: என்ன
0: கேக்க போறீங்க?
2: என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ரெண்டு வரியா வந்து ஒரு 11 பாட்டு பாடணும்.
0: இரண்டு வரியா 11 பாட்டு? அது யார் பாட்டுனாலும் பரவாயில்லையா?
2: அது யார் பாட்டுனாலும் பிரச்சனை கிடையாது.
0: சரி, படிச்சிடலாமா? 11 பாட்டு
1: படிங்க.
0: தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா, ஒண்ணு. அதுக்கப்புறம் தேன் பூவே பூவே வா தென்றல் தேட. அப்புறம் மரகத வள்ளிக்கு மனக்கோலம், என் வங்கைய செல்விக்கு மனக்கோலம் நினைக்கிறேன். அப்புறம் விழிமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தா அன்பே அன்பே. அதுக்கப்புறம் நிறைய பாட்டு இருக்கு, தோண மாட்டேக்குதே. அவள் வருவாள் சேலையில வீடு கேட்டவா சேர்ந்து வசிக்க, தொடுத்தடுவெனவே வானவில் என்னை தூர தருத்திட நேரம்,
1: வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் தான்.
0: சூப்பர். அதுக்கப்புறம்
2: நான்
0: படிக்கல, பாட்டு படிக்கல சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, டைம் உடைய போது நான் எத்தனை சொல்லியிருக்கேன், ஆர்வம் சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்து வந்து நிறைய பாட்டு இருக்கு, ஒன்னும் தோண மாட்டேங்குது. திருநெல்வேலி சீமையில உன் பெயரை சொல்லும் போதே உள்ளஞ்சல் கொண்டாட்டம், அப்புறம் அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, மறு வார்த்தை பேசாமல்
2: ஒளியிலே தெரிவது தேவதையா
0: இருக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுதீங்களா? கோடி கோடி மின்னல்கள் இப்பதான் எல்லாரும் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் இந்த பாடல். கிழக்கு சிவக்கையில, கிழக்கு சிவக்கையில விழி மூடி யோசித்தால் விழியே விழியே பேசும் விழியே காதல் தானா, நிறைய 11 சொல்லிட்டே
2: நினைக்கிறேன்.
0: ஆனாலும் திணற வைக்கிறீங்க, கேட்கும் போது டக்குன்னு எந்த பாடலும் தோண மாட்டேங்குது பாருங்க. இப்பதான் உங்களோட நிலைமை என்னங்கிறது எங்களுக்கும் தெரியுது.
2: அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயுசு கூட, இது ஒரு மூச்சு பயிற்சி.
0: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, எங்களையும் யோசிக்க வச்சீங்க, நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார், உங்களுக்கும் 2 வளர்ந்துருக்கு. இன்னைக்கு என்ன 2, 4, 6 உள்ளது?
2: ஊசி முனையில் ஒய்யார தங்கியிருந்தான்.
0: ஊசி முனையிலா?

0: ஒய்யார சங்கீதம்.
1: இடி சங்கீதம் அது என்ன?
2: ஊசி முனையில் ஒய்யார சங்கீதம்.
1: ஆமா.
2: சரி, டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னு தான் தெரியலையே, கண்டுபிடிப்போம். ஊசி முனையில் ஒய்யார சங்கீதம். கிராமபோனா? இன்னொரு பேரா? ரெக்கார்ட் பிளேயரா? இசைத்தட்டு?
1: இசைத்தட்டு
2: பள்ளங்களில் என்னது? இன்னொன்னு என்னது? ஓ, சரி சரி சரி.
0: லவுட் ஸ்பீக்கர் அதெல்லாம் சரி. ஓகே,
2: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து இப்போ யாருக்கு மதிப்பெண்? நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க அதோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு, அதனால நீங்களே மதிப்பெண்ணை வச்சுக்கோங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம்.
0: கேட்டுருவோம்.
2: டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு மணி 22 நிமிடத்தில் நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர் யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்.
2: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: பாப்பான்குளத்துல இருந்து மாயாண்டித்துறை.
2: மாயாண்டித்துறை.
3: நல்லா இருக்காங்களா?
2: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சி நிப்பாண்ட நாள்ல இருந்து நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நீங்க கிடைக்கவே இல்ல, இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு.
2: பரவாயில்லை, இன்னைக்கு கிடைச்சிருக்கேன், சந்தோஷப்பட்டு
3: கிடைச்சிருக்கேன். ஆ,
1: சரி, உங்களுக்காக தாயை முட்டிடலாமா? என்ன விழுதுன்னு பாத்துடலாமா? ஒண்ணு விழுந்திருக்கு, நாங்க தான் கேக்கணும் முதல் முறையா நீங்க. சரி,
2: முதல் முறையா கேள்வி கேட்கணும்.
1: விஜயகாந்த் அவர்கள் வந்து மூன்று வேடங்கள்ல ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க, அது எந்த திரைப்படம் அப்படின்னு தெரியுமா? விஜயகாந்த், நடிகர் விஜயகாந்த் இருக்காங்கல்ல.
3: விஜயகாந்த்,
1: ஆமா, மூன்று வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க ஒரு திரைப்படத்துல.
3: மூன்று வேடத்திலயா?
1: நிறைய, இரண்டு வேடங்கள் நம்ம பாத்துருப்போம், மூன்று வேடங்கள் நடித்த திரைப்படம். வரமாட்டிக்கா? இயக்குனர் யாருன்னு சொல்லவா? விஜயகாந்தே தான்.
3: விஜயகாந்தே தான். விஜயகாந்த் சொந்த உடம்பா?
1: என்னாச்சு, உங்களுக்கான டைம் ஆரம்பிச்சாச்சு.
3: வானத்தை போல
1: இல்லையே. அதுல வந்து அண்ணன் தம்பின்னு ரெண்டே ரெண்டு கேரக்டர் தானே? மனசுல இருக்கு, வர மாட்டேங்கியா? அப்ப அந்த படம் பாத்திருக்கீங்களா? அதுல இந்த படத்துல பாத்தீங்கன்னா தந்தையாவும் ரெண்டு மகன்களாவும் நடிச்சிருப்பாங்க. நிறைய க்ளூ உங்களுக்காக கொடுத்தாச்சு. இதுல இன்னொரு இயக்குனரும் உடன் பணிபுரிஞ்சிருக்காங்க, ஈஸ்வரன் அவர் பேரு. தெரியலையா? சரி, தெரியல,
3: அப்படிதானே.
1: ஆமா, நான் பாருங்க, நான் இயக்குனர் பேரை சொல்லி கூட உங்களுக்கு வந்து காட்டினேன். நீங்கதான் ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்க, ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அப்படியா? சரி, அடுத்த திருப்பு கண்டிப்பா விழும். அப்போ கேளுங்க, இந்த திரைப்படம் வந்து 2000 ஆண்டுல வந்து வெளிவந்துச்சு. நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர்,
2: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம். வணக்கம்.
2: யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
4: அம்சாவரம் அன்பு.
2: அம்சாவரம் அன்பு, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
2: இருக்கோம்.
1: உங்களுக்காக ரெடியா தாயை முருட்ட போறோம், என்ன விழுது அப்படிங்கறத பாத்துடலாம். உங்களுக்காக நான்கு விழுந்திருக்கு, என்ன கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
4: வீட்டுக்கு முன்னாடி
1: வீட்டுக்கு முன்னாடி கிருமி நாசினி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகவா?
4: அதாவது

0: தண்ணி வச்சு போன பொழுது எதுக்காக போடுவாங்க?
1: மங்களகரமா இருக்கணும்ன்றதுக்காகவும் முன்னாடி வந்து சாணம் சாணம் தெளிச்சு போடுவாங்க, எந்த ஒரு கிருமியும் இது பண்ண நம்ம வந்து அண்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக.
0: அது ஒரு பாயிண்ட்.
2: லட்சுமிகரமாக இருக்கும்.
0: லட்சுமிகரமா இருக்குமா? அதோட
1: வரவேற்பின் அடையாளம் கோலம். மங்களம் வந்து மங்களத்துக்காகவும் கோலம் போடுவாங்க. இன்னொன்று சுற்றுச்சூழல் நன்மை. அரிசி மாவால் முன்னாடி கோலம் போடுவாங்க, அது வந்து உயிரினங்களுக்கு உணவாக இருக்கும்.
0: அது உங்களுடைய கருத்து, நான் கருத்து சொல்லுங்க
1: சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்க சொல்லுங்க,
2: உங்க மனசுல நீங்க நினைச்சிருக்கத சொல்லுங்க.
1: நீங்க பேசுறது வந்து கிளியராவே இல்ல. இன்னொன்னு வந்து நம்ம அது முழுமையான அது வந்து உண்மையா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும் இல்லையா? அது சான்றுகள் இருந்தா மட்டும் தான்.
2: தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள்
1: இருக்கும், ஒவ்வொரு நம்பிக்கையும் இருக்கும். அதை நம்ம வந்து இதுதான் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. அப்படிங்கறதுனால உங்களுடைய கருத்துக்களை ஏத்துக்கிறோம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இதற்கெல்லாம் மதிப்பெண் கொடுக்கவும் முடியாது இல்லையா? வேற ஏதாச்சும் கேட்க நினைக்கிறீங்களா கேள்விகள்? சரி, நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம ஆளு திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி
2: திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸ் ஷோ பொதிகை தும்பி.
3: அம்மாடி இதுதான் காதலா, அடராமா இது என்ன வேதமோ, நெஞ்சுக்குள்ளேயே

0: 4:33 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர் யார், இங்கிருந்து பேசுறாங்க கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: செங்கோட்டையில முகமது அனிபா பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க?
2: நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பேசுது.
0: ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக என்ன விழுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?
2: இருக்குங்க.
0: உங்களுக்கு ஒண்ணு விழுந்திருக்கு, நாங்க தான் கேட்கணும்.
1: நடிகர் பாக்கியராஜ் அவங்க வந்து, ஏண்டா கோபி ஈ பாலக்காட்டு மாதவன் பறைஞ்சது மனசிலாயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வசனம் பேசுவாங்க, அது என்ன படம்?
2: அந்த ஏழு நாட்கள்.
1: அந்த ஏழு நாட்கள், சரியா சொல்லிட்டீங்க.
0: உங்களுக்கு தான் மதிப்பெண், நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஈஸியா கேட்டுட்டீங்களே அப்படிங்களா?
1: இன்னொன்னு கேட்டிருந்தேன், இன்னொன்னு கேக்குறேன், சொல்றீங்களா? அதாவது ராபின் ஹுக்னு கேரக்டர்ல பத்திரிகையாளர் மாதிரி துப்பறியக்கூடிய ஒரு கேரக்டர்ல வருவாங்க பாக்கியராஜ் அவங்க, அது என்ன படம் சொல்லுங்க பாக்கலாம்.
2: உங்களுக்காக
0: பாருங்க, இவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்க, நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
2: நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யாரு இங்க இருந்து?
1: சொல்லுங்க, யாரு எங்க இருந்து? ஷேக் மைதீனா.
2: ஆமா ஆமா.
0: சரி, உங்களுக்காக
1: உருட்டிடலாமா?
0: இரண்டு விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும்.
1: இரண்டு விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும். கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்குமா?
0: கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும், எங்கேயோ கேட்டிருக்கேனே, நான் பார்த்துருக்கேனே. டைம் வேற ஓடிட்டு இருக்கு. என்னவா இருக்கும்? அத்தி மரம். கண்டு காய் காய்க்கும் காணால் பூ பூக்கும். அத்தி மரம்
1: தானா?
0: சூப்பர் சூப்பர்.
1: பிரேமி டக்குன்னு சொல்லிட்டாங்க,
0: நான் தான் வின் பண்ணிருக்கேனா? நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. அடுத்த

நேர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலை கேட்டு வந்துடலாம். தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 4:40 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு நேயர்க்கு என்ன விழுது, என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வாங்க, வணக்கம், நீங்க எந்த பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். சரிங்க, உங்களுக்கு என்ன விழுதுன்னு பாத்துடலாமா? நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சரிங்க, உங்களுக்கு தாய முருட்டினே நாலு விழுந்திருக்கு, என்ன கேட்க போறீங்க எங்க
2: கிட்ட?
1: சரி, கண்டுபிடிக்கணுமா? சரி,
3: சொல்லுங்க.
2: கண்ணாடி பாப்பா.

0: நாம நம்ம
1: போனீங்க. ஆனா அந்த பாட்டு வர மாட்டேக்கே, கண்ணாடி பார்க்காம நம்ம பொண்ணுதான் அழகின்னு நினைப்பாங்க. பார்த்தா ஐயோ அம்மா பிரபு தேவா பிரபு அப்படின்னு நினைக்க, பிரபுவா பிரபு தேவா
0: பிரபுவா.
1: ஆமா ஆமா, அது சரி. இப்போ நீங்க தான் பாட்டை படிச்சிட்டீங்க, நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே படம் பெயர் சொல்ல சொல்றீங்களா? சார்லி
0: சாப்ளின்.
1: மதிப்பெண்கள் யாருக்கு, உங்களுக்கா எங்களுக்கா? சொல்லுங்க
2: சொல்லுங்க. சொல்லுங்க.
0: கஷ்டப்பட்டு பணத்தை நீக்கி பாதுகாத்தா
1: சூப்பர் சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு
2: சொன்னீங்க. நன்றி நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஆவடையானூர் ராமர் பேசுறேன் மேடம்.
2: உடையாம்பிளி ராமர்.
3: ஆவடையானூர்.
2: ஆவடையானூரா?
3: ஆமா ஆமா.
2: ஓகே
1: சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? எது விழுந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறீங்களா? சரி போட்டாச்சு, ரெண்டு விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும். இன்னைக்கு என்ன நீர்களுக்கு தான் அதிர்ஷ்ட காற்று வீசுதுன்னு நினைக்கிறேன்.
2: உங்களுக்கு தான் விழுந்துட்டே இருக்கு.
3: கணவன் மனைவி கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆகுது. அவங்க சாப்பிடும்போது சொல்லுவாங்க, 35 வருஷம் அவங்க கைப்பக்குவத்துல சாப்பிட்டு இருக்கேம்மா, ஆனா இவ்வளவு நாளும் ஒரு மாற்றம் இல்ல.
1: உப்பு போடாம விட்டாங்களா?
3: கரெக்டா
1: பொங்கிருக்காங்க.
3: ஒரு மாற்றம் இன்னைக்குதான்
1: இருக்கு. இது விடுகத மாதிரியும் தெரியல. கடி ஜோக்ஸா தெரியலையே, நீங்களே சொல்லிருங்க.
2: சொல்லுங்க
1: என்னாச்சு சொல்லுங்க.
3: கருப்பு முடி கிடந்தது, இப்ப வெள்ள முடி கிடக்கு.
1: இதை நான் யோசிக்காம விட்டுட்டேனே. அப்படியா, 35 வயசுலாம் நினைச்சிருந்தா? அது ஒரு சில பேருக்கு தானே, அதான் கண்டுபிடிக்க முடியல. சரிங்க, ரொம்ப அருமையா
2: சொன்னீங்க.
1: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி நன்றி.
1: நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனேர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். வீட்டுல விசேஷங்க திரைப்படத்துல இருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு மணி 49 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் எங்கே இருந்து?
2: யார் எங்கே இருந்து?
1: நலமா இருக்கும். என்ன வேணும்னு நினைச்சி வந்திருக்கீங்க? சந்தோஷமா வந்திருக்கீங்க. அதே சந்தோஷத்தோட போனோம் வின் பண்ணி சிற்பத்தில் செதுக்கிய சிற்பங்கள் சிறப்பாக செதுக்கப்பட்டிருந்தது. ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். தச்சன் செதுக்கிய சிற்பத்தில் செதுக்கிய சிற்பங்கள் சிறப்பாக செதுக்கப்பட்டிருந்தது. நீங்க திரும்ப திரும்ப சொல்லணும்
2: அதே வாக்கியத்தை. திரும்ப திரும்ப நீங்க சொல்லணும், தப்பு இல்லாம.
1: தச்சன் செதுக்கிய சிற்பத்தில் செதுக்கிய சிற்பங்கள் சிறப்பாக செதுக்கப்பட்டிருந்தது. தச்சன் செதுக்கிய சிற்பத்தில் செதுக்கிய சிற்பங்கள் சிறப்பாக செதுக்கப்பட்டிருந்தது. ஆமா, அது திக்க தான் செய்யும். அதான் ஆபிரல் வாக்கியம். இதை வந்து நீங்க கொஞ்சம் ஸ்பீடா சொல்லணும். உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது, பேச சொல்லுங்க.

0: சித்தன் செதுக்கிய சிற்பத்தில் செதுக்கிய சிற்பம் சிறப்பாக இருந்தது.
1: சிறப்பாக செதுக்கப்பட்டிருந்தது.
0: சிறப்பாக சித்தன் செதுக்கிய சிற்பத்தில் சிற்பம்
1: சிறப்பாக செதுக்கப்பட்டிருந்தது. சரி, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, அழகா சொன்னீங்க, நன்றி. நீங்க தான் வின் பண்ணீங்க.
2: நன்றி நன்றி.
1: ரொம்ப கஷ்டப்பட்டு லைனை பிடிச்சி வந்திருக்கீங்க, அதுக்காகவே உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்கலாம்.
0: நம்ம தான் கேள்வி கேட்க வேண்டிய வருவோம் அப்படின்னு
1: நினைச்சு ஆசையா வந்தீங்களா? பரவாயில்ல, அடுத்த முறை கேளுங்க. நன்றி, ரொம்ப சிறப்பா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வின் பண்ணிட்டீங்க. நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: வணக்கம்.
1: என்ன விழுது அப்படிங்கறத பாத்துடலாமா? நாலு விழுந்திருக்கு, நீங்க தான் கேக்கணும். கேளுங்க. நிறைவான நேரா வந்திருக்கீங்க. புதிர் கேக்க போறீங்களா? கேளுங்க. மூணு எழுத்து விலங்கு. சரி, முதல் பெயர் மாசமா? மே ரெண்டையும் எடுத்தாவா? முதல் இரண்டு எழுத்துக்கள் எழுத்தால், இரண்டு எழுத்தை எடுத்தால். சரி,
3: மாசத்தை குறிக்கும்.
1: எடுத்தால் மாசம்.
3: ஐயோ,
1: ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கு.
3: என்ன
1: கொண்டு போவாங்க?
2: பாரம் சுமக்கிறது.
1: கண்டுபிடிச்சேன், கழுதை. ஆனா நீங்க பாரம்னு சொல்லி க்ளூ கொடுத்தனாலதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதனால மதிப்பு நீங்களே வச்சுக்கோங்க. ஆமா, கரெக்டா, சூப்பர். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க இவ்வளவு ஈஸியா க்ளூ கொடுக்கலனா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. சரிங்க, ரொம்ப அருமையா நிறைவான நேரா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அஸ்வினிங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு.
2: நன்றி நன்றி
1: நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில
2: சொன்னாங்க என்ன, கழுதை கதை
1: நம்மளையும் யோசிக்க வச்சாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சு. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இதுவரை நிகழ்ச்சியை உங்களுடன் இணைந்திருந்து வழங்கியது நான் உங்கள் பிரியமான பிரேமி. மற்றும்
2: மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
1: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் சீஷெல்ஸ் அதிக முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்திருக்கிறார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார்.

வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரோனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மித்திலி ஸ்ரீகாந்த்

அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரோனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மித்திலி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சகுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தார்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி ஜப்பானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 5:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. இன்னைக்கு நம்ம ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர் திருவிழாவும் உறவினர் வருகையும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் அன்பனையர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: வடக்கு கரும்பூர் மாணிக்காவன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க.
1: அம்மா, ஊர் திருவிழானாலே ஒரு கொண்டாட்டம் தான். எல்லாத்துக்கும் வந்தவங்கெல்லாம் வந்துருவாங்க.
0: இப்ப வந்தாச்சா?
1: என்னம்மா
0: வந்தாச்சா? திருவிழா வந்துருச்சே, வந்தாச்சா உறவினர்கள்லாம் அப்படின்னு கேக்குறேன்.
1: இன்னைக்கு திருவிழா இல்ல,
0: இன்னைக்கு திருவிழா இல்ல, நாளைக்கு இருக்குதே.
1: வீடே
0: ஒரு களைகட்டி இருக்கும் அடுத்த திருவிழா வர்றது வரைக்கும். நமக்கு இந்த திருவிழா தான் வந்த ஞாபகங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் இல்லையா?
1: ஆமா ஆமா, மகிழ்ச்சி கொடுக்கும். வராத ஆட்களும் வந்துருவாங்க, பாட்டுகள்லாம் எல்லாரும் நல்லா வந்து ஒரு அன்பா பேசும் போது அதுலயே ஒரு மகிழ்ச்சி,
0: கண்டிப்பா
1: சந்தோஷமா இருக்கும்.
0: கண்டிப்பாங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: இப்போ வந்து மக்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு உடனே கிளம்பி
0: உடனே கிளம்பிடுறாங்க.

0: தங்கல தங்கல ஆமா சாயந்தர காட்சியை மட்டும் பார்த்துட்டு போயிடுதாங்க. நைட்டு காட்சி 12 மணி காட்சி வந்து உள்ளூர் மக்கள் மட்டும்.
1: அதனால அந்த நாட்களை தான் நினைக்க தோணுது இல்லையா இப்பவும். நேர்கள் எல்லாருமே ரொம்ப அட்டகாசமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்ம நிலை இப்ப ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 5:14 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே, நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: நடக்கும்
1: உற்சாகமா பேசுறீங்க, நீங்களும் தேர்திருவிழாக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு
2: நினைக்கிறேன்.
1: வீட்ல உள்ள எல்லா உறவினர்களையும் வரவேற்க தயாராயிட்டு இருக்கீங்க
2: அப்படிதானே?
1: சரிங்க, ரொம்ப அழகா அருமையா நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டீங்க, நன்றி. நன்றி. அதாவது திருவிழா அப்படின்னு சொன்னாலே ஒரு உற்சாகமான ஒரு உணர்வு நமக்குள்ள தொட்டி தொத்திக்குதுன்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம கூட பேச போற அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: ஹலோ,
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கொடியம்ல இருந்து செந்திலா பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க.
3: எங்க ஊர்ல அடுத்த மாசம் தான் திருவிழா.
1: ஆ சரிங்க.
3: திருவிழாவோட மொதல் 10 நாளா திருவிழா நடக்கிறது, நல்லதா இருக்கும். சொந்த பந்தம்லாம் எல்லாரும் வருவாங்க.
1: ஆ
3: இப்போ அப்படி வரல.

0: இப்போ அப்படி வர மாட்டாங்கன்னு சொல்றீங்களா?
1: ஆமா.
0: சரி,
1: அதனால
0: அந்த நாட்களை நினைச்சி, அந்த நாட்களை ஞாபகப்படுத்தி நீங்க சந்தோஷப்படுறீங்க. சரிங்க, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.
0: நேர்கள் எல்லாருமே ரொம்பவே உற்சாகமா அவங்களுடைய ஊர் திருவிழாவை பற்றியும் உறவினர் வருகையை பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். ஜெயம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. திப்பு கௌரி ராஜா ரவி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஏண்டா அழுகுற?
3: அவளை காணுமேடா.
2: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
3: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: கோயில வைக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம்,
0: ஒரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம்.

0: 5:21 நீங்க நினைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே, நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம். வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நலமா இருக்கும். ஜான்சிராணி பேசுறீங்களா?
1: ஆமா.
0: சரி சொல்லுங்க.
1: ஏலே மாமா, மாமா வீடுதான் எங்களுக்கு குரங்கணி.
0: சரிங்க.
1: அடுத்த வாரம் வந்து கால்நாட்டு. ஆமா, ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆனி மாதம் கோயில் கூட. ஆமா, நாங்க அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு மாமாவோடதான் வண்டியில வருவோம்.
0: ஓ, சரி சரி.
1: வண்டியில வருவோம், அப்புறம் வந்து 10 நாள் தேர. ஆமா, மாமா மாமா வயசு ரொம்ப நல்லவங்க.
0: சரிங்க.
1: வீட்டுக்கு
0: போகனே தெரியாத அளவுக்கு அன்பு காட்டுவாங்கன்னு
1: சொல்றீங்களா? என்ன ஜாலியா இருக்கும்.
0: சொல்றதுலயே
1: போயிடுறாங்களே.
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
0: சொல்லுங்க.
2: சென்னை கோயம்புத்தூர் அந்த ஊருக்காரங்க எங்க இருந்தாலும் சரி, அந்த திருவிழாவுக்கு ஒண்ணு குடிவாங்க.
0: நன்றி. நேர்கள் எல்லாருமே உற்சாகமா பேசி நம்மளையும் வந்து திருவிழா, இன்னைக்கே திருவிழாங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த அன்பனையர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். கோவா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பி சரண், யோகேந்திரன், வாசுதேவா பாடிய பாடல் கேட்டுட்டே இருந்துருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 5:28 நீங்க நிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. என்ன நிகழ்ச்சி பேச போறாரு தன்மநேயர்? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? உடையாமொழியில இருந்து. சரி சொல்லுங்க. கண்டிப்பா வந்துடலாம். இப்பவே ரெடியான மாதிரி இருக்கீங்களா? எப்படா போவோம் இருக்கா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.
0: நேர்களே, இந்த மாதிரி உங்கள் ஊர் திருவிழாவும் உறவினர் வருகையும் பற்றி பேச அழைக்கலாம். 0462251132 அல்லது 0462251133 என்ற எங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறார் தன்மணியர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
2: சாம்பரோட்டிலேருந்து. நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கோம். சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேம்மா. எங்கள் ஊரில் வயசில் ஒரு பத்தாயிரம்
0: வைகாசி மாசம்
2: எங்களுக்கு
0: சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அழகா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றிமா.
2: நன்றிமா.
0: நன்றி. நேர்கள் எல்லாருமே உள்ள ரொம்பவே உற்சாகமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஊர் திருவிழா பற்றியும் உறவினர் வருகை பற்றியும் அடுத்தன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

5:35 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. இன்னைக்கு நம்ம ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர் திருவிழாவும் உறவினர் வருகையும். ஆமாங்க, நம்ம திருநெல்வேலியே கலைக்கட்டிட்டு இருக்கிற இந்த தேர் திருவிழா முன்னிட்டு நாம இந்த தலைப்புல பேசிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் உறவினர்கள் வருகை வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படா திருவிழா வரும், எப்படா நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் பார்ப்போம், நமக்கு பிடிச்சவங்களை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லாருமே இருந்துகிட்ருப்போம். சில தருணங்களை நம்மளால் என்னைக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் மறக்கவே முடியாது.

எல்லோரோடையும் சேர்ந்து இருந்து சேர்ந்து கொண்டாடின அந்த தருணத்தையும் அந்த சம்பவத்தையும் நம்மளால் என்றைக்குமே மறக்க முடியாது. அப்படி ஒரு நிகழ்வு உங்களுக்கு இன்றும் ஞாபகம் இருக்குது, திருவிழா வந்தால் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் அனுபவங்களில் இங்கே கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462251332 அல்லது 0462251332 என்ற எங்களுக்கு.

நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பனேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். இப்போ இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே நினச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 5:42 நீங்கள் நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஊர் பெத்தாடர்பட்டி, பேர் வைக்கிறீங்க.
0: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஊர் திருவிழாவும் உறவினர் வருகையும் பத்தி சொல்லுங்க.
1: எங்க ஊர் திருவிழா வந்து ஆடி மாசம் முதல் வெள்ளிக்கிழமை வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்கோம்.
0: சரிங்க.
1: மாயாண்டி சாமி கோவில் சொல்லி அங்க வந்து எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே அந்த மாயாண்டி கோவில் திருவிழா தான்.
0: சரி,
1: மாயாண்டி கோவில் திருவிழானா அதுல வந்து உங்களுக்கு பொருட்காட்சியை விட மிஞ்சிய ராட்டணங்கள், பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், சாமிக்கு மாலை சாத்துதல், எங்க சுற்று வட்டாரத்திலே அந்த கோயில் தான் மாலையை நிறைய சாத்துவாங்க. விருந்தினர்கள் வராத குடும்பமே இருக்காது. சென்னையில இருந்து, மும்பையில இருந்து, கர்நாடகா, மைசூர்ல இருந்து எல்லா சொந்த பந்தங்களும் ஊருக்கு வந்துருவாங்க.
0: சரிங்க.
1: பெரிய பெரிய திருவிழா, அதாவது கண்கொள்ளா காட்சியா இருக்கும் இந்த திருவிழா பாக்குறது.
0: அப்போ உறவினர்கள் எல்லாம் நீங்க அழைப்பீங்களா? அவங்க வருவாங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா எல்லா உறவினர்களும் உங்களையும் திருப்பறாங்க அழைக்கிறோம். கண்டிப்பாக எப்பவும் நேர்கள் எப்பவும் அறிவிப்பாளர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த திருவிழா கண்டு
0: ஒரு பெரிய சந்தோஷம். உங்க வாழ்நாள்ல கிடைச்ச ஒரு சந்தோஷமா தான் அந்த நாளை நினைப்பாங்க இல்லையா?
1: பெரிய சந்தோஷம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி.
1: சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்துருவாங்க. எல்லாருமே சொந்த பந்தங்கள், புரண்டு, நண்பர், நட்புகள், நண்பிகள் எல்லாமே வந்து சிறப்பளிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: சரி சரிங்க. நன்றி நன்றி. ரொம்ப அருமையா நீங்க சில கலந்துகிட்டீங்க. நன்றி. வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: உக்கடல இருந்து மாரியம்மாள் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: எங்க ஊர்ல திருவிழா வருது, நல்லா இருக்கும். உக்கடல்ல
0: முத்துமலையம்மன் கோவில் திருவிழா
2: நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா.
2: விருந்தாளர் வருவாங்க.
0: எல்லாரும் வருவாங்களா? எத்தனை நாள் இருப்பாங்க?
2: திருவிழா
0: கலக்கிட்ட போதுன்னு
2: சொல்றீங்க.
0: ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றிமா.
2: ரொம்ப நன்றி.
0: நன்றி. அழகிய தமிழ் மன்னன் திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டே இருக்க கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

5:55 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. இன்றைக்கி நம்ம ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அவங்க ஊர் திருவிழா பற்றியும் உறவினர் வருகை பற்றியும் ரொம்ப உற்சாகமாக நம்ம கூட பேசி பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேர மாலை 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று மாலை 6:10 6:40 பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரை இசை, இன்று 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிகழ்வுகள், இன்று 7:32 உழவர் உலகம், இதில் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள், உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். இன்று 8:05 இளங்காற்று, இதில் வேலை வரும் வேலை. 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் அகநானூற்று பாடல்களில் இருவாழ் உயிரினங்கள். 10:00 சுகமான ராகங்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பு. இனி நாளை நமது

ஆலயத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே சிவா வான்மதி அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நேரலை வர்ணனை, வர்ணனையாளர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:25 தொடர்ந்து வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.

0: சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நேரலை வர்ணனை வர்ணனையாளர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ் சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. இதில் இன்றைய நாகரிகம் செழுமைக்கு வழியா செலவுக்கு வழியா என்ற தலைப்பில் பேசலாம். 9:50 திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நேரலை வர்ணனை வர்ணனை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். நாளை காலை 10:02 மனம் விரும்புதை நேர்விருப்ப பாடல். 10:45 திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நேரலை வர்ணனை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். முற்பகல் 10:55 135வது மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு வீட்டிலிருந்து வருவாய் ஈட்ட என்னென்ன வாய்ப்புகள் உள்ளது. நண்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இதில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றிய தகவல். 1:10 நலம்தனாவில் இதயத்தை பாதுகாக்கும் எளிய பழக்கங்கள். 1:55 தொடர்ந்து நலம்தனாவில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குகிறார் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு. 3:02 குக்கு. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 அரும்பு மொழிகள். நாளை மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. நேர்கள் கேட்டது நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has arrived in Victoria for a 3-day visit to Seychelles. He was given a warm welcome by the President of Seychelles, Dr. Patrick Amini, at the airport. Appreciating the gesture, Prime Minister Modi reiterated that Seychelles is a valued maritime partner and a close friend in the Indian Ocean. Mr. Modi said he is looking forward to a productive visit aimed at further strengthening India and Seychelles' long-standing ties and enhancing cooperation for the benefit of the people of both nations. Prime Minister Modi also thanked the Indian diaspora for the warm welcome at the airport. He said the manner in which the Indian diaspora has preserved and celebrated culture from different parts of India is appreciable. Prime Minister Modi will be the guest of honour at celebrations marking the historic 50th anniversary of independence of Seychelles. U.S. Secretary of State Marco Rubio has praised Prime Minister Narendra Modi's leadership, saying India has made significant economic progress and is playing a bigger role on the global stage. In an interview with a news agency at the White House, Mr. Rubio said the Trump administration views India as one of the U.S.'s closest strategic partners. He said Prime Minister Modi has led a country that is making strong economic gains and becoming an increasingly influential global power. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in his Mann Ki Baat program on Akashvani tomorrow. The 135th episode of the monthly radio program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR news website and the news on AIR mobile app. The Sri Ram Janmabhoomi Tirth Kshetra Trust has officially acknowledged the resignations of General Secretary Champat Rai and Trustee Anil Mishra. Treasurer of the Sri Ram Janmabhoomi Tirth Kshetra, Swami Govind Devgiri Maharaj, today issued a statement on this issue. The statement said the resignations will be

எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தைரியசாலிகளும் மன வலிமை மிக்கவர்களும் எப்பொழுதும் ஒழுக்க வழியிலேயே நிற்பார்கள் என்று அறவழியில் நின்று தைரியத்துடன் இருக்க பாடுபடுங்கள்.

நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் மாலை 6:23. அமைதியாக பரபரப்பின்றி உறுதியாக செய்யப்படுகின்ற செயலே பாராட்டலுக்குரியதாகிறது.

0: நேர்களே, பக்திமாலை மீண்டும் 6:40 தொடரும். அதற்கு முன்னதாக 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினேயுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில

0: வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்றும் கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய திரைப்படத்துறைக்கு சிறப்பான பங்களிப்பை கே பாக்கியராஜ் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். சிறப்பான கதை அமைப்பு, திரைக்கதை உள்ளிட்டவற்றால் நீண்டகாலம் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் திரைப்படங்களை உருவாக்கியவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கே பாக்கியராஜின் மறைவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரைப்பட உலகின் முன்னோடி இயக்குநரும் சிறந்த நடிகரும் தனித்துவமான திரைக்கதை ஆசிரியரும் எழுத்தாளருமான கே பாக்கியராஜின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் சமூக மதிப்புகளை மையமாக கொண்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கி தமிழ் சினிமாவில் தனக்கென முத்திரையை பதித்தவர் கே பாக்கியராஜ் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரையுலகில் தலைசிறந்த இயக்குநர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த கே பாக்கியராஜின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாக்கியராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர் ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு

0: நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை சாஸ்திரி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு அரங்கத்தை ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காட்டில் கடலோர காவல்படை வீரர்கள் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக் பெல் தோம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மனை வென்றார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கர்படே வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40 நிமிடம். பக்தி மாலை தொடர்கிறது. உடல் தூய்மையை விட மன தூய்மையே அவசியமானது. மனதை நல்ல எண்ணங்களால் நிரப்பினால் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம்.

0: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6. யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம். நம்மால் முடிந்த செயலை நாமே செய்து முடிப்போம்.

நேரம் மாலை 6:52. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுயநலமில்லாத பெரும் தியாகங்களால் மட்டுமே மகத்தான செயல்களை சாதிக்க முடியும்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7 மணி. நேர்கள் கேட்கவிருப்பது திரை இசை. திரை இசையின் துவக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: திரை இசை கேட்டு இருக்கீங்க. திரை இசை நிறைவு பாடலாக மலேசியா வாசுதேவன் பாடிய தங்கைக்கூர் கீதம் திரைப்படத்திலிருந்து.

பார்த்திடுவோம் கண்குளிர பார்த்திடுவோம் பொங்கலத்தானே, ஆயிருந்தான் திட்டுங்களே அப்படியே தொடச்சிடுவோம் கவலை இல்லையே, கால்வலிக்க காத்திடுவோம் கண்குளிர பார்த்திடுவோம் பொங்கலத்தானே, ஆயிருந்தான் திட்டுங்களே அப்படியே தொடச்சு.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரையிசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ்.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் உலக பாரம்பரிய சின்னமான யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டையில் உள்ள பூங்காவில் சர்வதேச யோகாசன தினம் கொண்டாடப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் யோகாசனம் செய்தனர். தொல்லியல் துறை மற்றும் இந்திய அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற இந்த யோகாசன நிகழ்வில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் தொல்லியல் துறை ஊழியர்கள், அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த யோகாசன பயிற்சியில் உடல்நலம் குறித்து, பேணி காப்பதற்கான குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மேலும் தியான பயிற்சியும் அளிக்கப்பட்டது. லோக் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி மணிமொழி தலைமையில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் கலந்து கொண்டு மக்கள் நீதிமன்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் பயனாளிகளுக்கு காசோலைகளும் வழங்கப்பட்டன. இதில் பேசிய முதன்மை நீதிபதி, மக்கள் நீதிமன்றம் மூலம் பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்ததாக தெரிவித்தார். வழக்குகள் விரைவாக முடிக்கப்படுவதும் குறைந்த செலவு ஆகுவதும் இதன் முக்கியமான நோக்கமாகும். இது ஏழை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். விபத்து வழக்கு, குடும்ப நல வழக்கு, காப்பீடு வழக்கு, கொடுக்கல் வாங்கல் வழக்கு உள்ளிட்டவை விரைவாக முடிக்கப்படுகின்றது. குடும்ப நல வழக்குகளை சுமூகமாக தீர்வு காண வழக்கறிஞர்களும் வழக்காளிகளும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து 1 மாத காலத்தில் மட்டும் மக்கள் நீதிமன்றம் மூலம் 1800 வழக்குகள் தீர்வு காணப்பட்டு அதற்காக ₹20 கோடி இத்தீர்வு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்தார். மேலும் 13 அமர்வுகளும் 1070 வழக்குகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதற்கான தீர்வுகளும் விரைவில் காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாரித்தார். ஏராளமான மக்கள் தொடர்ந்து தரிசனம் செய்தனர். இதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்காணம் பகுதியில் சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மரக்காணம் ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்களிடம் நேரடியாக கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில், மரக்காணத்தின் முக்கிய வாழ்வாதார தொழிலான மீன்பிடி தொழில் மேம்படுத்துவதற்காக மீன்பிடி துறைமுகம் கட்டித்தர வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக வைத்துள்ளனர். இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிப்படை வசதிகளான சாலை வசதி, வீட்டு வசதி உள்ளிட்டவைகளும் செய்து தரப்படும் என்றும், வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்கான மனுக்களை பெற்றுக் கொண்டார். முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத்தொகை உள்ளிட்டவர்கள் விடுபட்டவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
3: விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி தொடக்கத்தில் முன்னிட்டு கல்வியாண்டிற்கான விலையில்லா புத்தகங்கள், குறிப்பேடுகள், சீருடைகள் மற்றும் புத்தக பைகளை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் 317,250 புத்தகங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து பள்ளிகளிலும் பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களுக்கு தேவையான குறிப்பேடு

0: புத்தக பைகள், பென்சில் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். இதனை மாணவர்கள் பெற்றுக்கொண்டு முழு ஆர்வத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார்.
1: போதைப்பொருள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச யோகா தின விழாவில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை குடும்பத்தினர், நண்பர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப்பொருள்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றை தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப்பொருள் பழக்கத்தில் உள்ளவர்களை மீட்டெடுப்புக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு மாநில அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு ஆணையம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு மதுவிலக்கு ஆயத்துறை சார்பில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி மற்றும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் தொடர்ந்து அவர் கையெழுத்து இயக்கங்களையும் நடத்தினார். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு விழுப்புரம் நகரை சுற்றி மாரத்தான் ஓட்டத்தில் ஓடினர். இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தின் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர், மனுக்களாகவும் வழங்கினர். பிரதம மந்திரி காப்பீட்டுத் தொகை பல்வேறு கிராமங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், தற்பொழுது மழைக்காலம் நெருங்கி வருவதால் அனைத்து ஏரிகள் மற்றும் வாய்க்கால்களில் தூர்வார வேண்டும் என்றும் அவர்கள் குறைகளை மனுக்களாக தெரிவித்தனர். மேலும் அனைத்து விற்பனை கூடங்களிலும் நெல் மணிகள் நனையாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், புதிய கிடங்குகள் கட்ட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அதிகாரிகளுக்கு இதனை அக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார்.
2: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் ஜி சுரேஷ். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஏற்றுமதியில் 50% மேல் இத்துறையின் பங்களிப்பு உள்ளதாக கூறினார். தொழில் முனைவோர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து தரமான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி, இத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் கார் ஓட்டுநர்களும் பயணிகளும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு செயலிகள் வாயிலாக கார் பதிவு செய்வதன் மூலம் ஓட்டுநர்கள் செயலி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டம் மூலம் ஓட்டுநர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமுல் கூட்டுறவு சங்கம் வெற்றியடைந்தது போல பாரத் கூட்டுறவு டாக்ஸியும் வெற்றியடையும் என தாம் நம்புவதாக திரு அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிராவில்

0: நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியானதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. தானே மாவட்டம் பிவாண்டி பகுதியில் வினாத்தாள் வெளியானதாக தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒத்திவைக்கப்பட்ட ஆசிரியர் தகுதித் தேர்வு தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் என மகாராஷ்டிரா மாநில தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பல் ஐஎன்எஸ் சுதர்ஷினி அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகம் வந்தடைந்தது. இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்தையும் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான நட்புணர்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன விழாவை ஒட்டி மேரிலாண்ட் பால்டிமோரில் நடைபெறவுள்ள இந்திய கடற்படை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக வெர்ஜீனியாவில் நடைபெற்ற விழாவிலும் ஐஎன்எஸ் சுதர்ஷினி கலந்து கொண்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து அமெரிக்காவின் நார்ஃபோக் வரை 5 மாதம் பயணித்து இது அங்கு சென்றடைந்தது. வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் கடல்சார் வலிமையை இது எடுத்துக்காட்டுவதாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்கள் ஐஎன்எஸ் உதயகிரி, கவரத்தி, சக்தி தாய்லாந்தின் சட்டாஹிப் துறைமுகத்துக்கு சென்றடைந்தன. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாய்லாந்துடன் கடல்சார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த கப்பல்கள் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு கடற்படையினர் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு இந்த பயணம் வழிவகை செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு உள்துறை செயலர் ஷபானா மெஹமூத், மனித உரிமை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தி அந்நாட்டுக்கு குடியேறுபவர்களை கண்டறிந்து தாயகம் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கூறினார். இந்த புதிய சட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் குடியுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பிரிட்டனில் குடியேற்றம் செய்தவர்கள் பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகளின் ஆதரவுடன் அந்நாட்டில் வசிக்க வழிவகை செய்யப்படும். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் உள்ள சாலைக்கு தமது பெயரை சூட்டியதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகே உள்ள சாலைக்கு தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு பாட்டி விக்ரமார்கா மல்லு டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டுக்கு 110 கோடி டாலர் அவசர நிதியுதவி அளிக்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருள் உரம் விலை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில் உலக வங்கி இந்த நிதியுதவியை வழங்குகிறது. உர இறக்குமதிக்காக 30 கோடி டாலரும் அவசர செலவினங்களுக்காக 71 கோடி டாலரும் வழங்கப்பட உள்ளது. பங்களாதேஷில் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நிதியுதவி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக பஹ்ரைன் கூறியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிர்ச்சேதம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை இது என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் தென்பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருந்தது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டின் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1200 அதிகரித்துள்ளது. இந்த தொற்றால் 321 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது.

இந்த தொற்றிலிருந்து 148 பேர் குணமடைந்ததாகவும் 419 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாகவும் உலக நாடுகள் உதவியளிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி தற்போது 170 ரன் முன்னிலையில் உள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு இங்கிலாந்து பனாமாவையும் குரேஷியா கானாவையும் எதிர்கொள்கின்றன. நாளை அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும் ஆட்டங்களில் போர்ச்சுக்கல் கொலம்பியாவையும் உஸ்பெகிஸ்தான் காங்கோவையும் எதிர்கொள்கின்றன. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே வெற்றி பெற்றுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துச்சா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணை பட்டம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7:25. நேர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி. நம்மை சுற்றியில் என்ன தகவல் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் இல்லையா? தேசிய தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் அறிவிப்பை விட்டிருக்கிறாங்க. தீவிர பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து முகாம் இந்தியாவில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செயல்பட்டு வருவதன் காரணமாக இந்தியாவில் கடந்த 14 ஆண்டுகளாக தொடர்ந்து போலியோ நோய் தாக்கம் இல்லாமல் உள்ளது. இனிவரும் காலங்களிலும் இந்தியாவில் போலியோ நோய் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தொடர்ந்து ஒரே தவணையாக நாளை ஞாயிற்றுக்கிழமை சொட்டு மருந்து முகாம் சிறப்பாக நடைபெறவுள்ளது. கிராம மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய கட்டிட தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு மற்றும் செங்கல் சூளைகளில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கும் மேலும் புறவழிச்சாலை, சுங்கச்சாவடிகள், அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் ஆகியவற்றிலும் மொத்தம் 964 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட முகாம்களில் 5 வயதுக்கு உட்பட்ட சுமார் 1,09,092 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்று வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விடுபட்ட குழந்தைகளுக்கு அதனைத் தொடர்ந்து பின்வரும் நாட்களுக்கு பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளார்கள். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் இம்முகாமிலும் அவர்களுக்கு கண்டிப்பாக போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த தகவல், அரசு மற்றும் தனியார் ஐடிஐயில் மாணவர் சேர்க்கை நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகிறது என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் கீழ் இயங்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் ஐடிஐயில் நடப்பு ஆண்டு மாணவர்கள் நேரடி சேர்க்கை இம்மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கான அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை பேட்டை,

ராதாபுரம் மற்றும் புதிதாக துவங்கப்பட்டுள்ள திசையன் விலை அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள அரசு ஒதுக்கீட்டின் இடங்களில் இதுவரை பூர்த்தி செய்யப்பட்ட இடங்கள் நீக்கலாக காலியாக உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களின் நேரடி சேர்க்கை இம்மாதம் கடந்த 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. மேலும் ஐடிஐயில் சேர விரும்புபவர்கள் உரிய அசல் கல்வி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், அலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ஆகியவுடன் நேரில் வந்து இந்நேரடி சேர்க்கையில் சேரலாம் என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக, தூத்துக்குடி மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் தொகுப்பூதிய ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாராஜன் அவர்கள் தகவல் விடுத்திருக்கிறார்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள், உரை, மெல்லிசை, தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்த உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள்.
1: கறவை மாடுகளில் அவற்றின் மரபு பண்புகள் மற்றும் சிறந்த பராமரிப்பு முறைகள் கொடுப்பது மட்டுமன்றி அவற்றுக்கு அளிக்கப்படும் தீவனத்தின் அளவு மற்றும் தரம் ஆகியவற்றை பொறுத்தே அவற்றின் பால் உற்பத்தி அமையும். பால் உற்பத்தியில் மொத்த செலவில் 62-65% தீவனத்திற்காகவே செலவிடப்படுகிறது. எனவே பால் உற்பத்தியில் தீவன பராமரிப்பின் பங்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். தற்போது கலப்பின பெருக்கத்தால் அதிகமாக பால் உற்பத்தி செய்யக்கூடிய கறவை மாடுகள் நம்மிடம் உள்ளன. அவற்றிற்கு முறையான தீவன பராமரிப்பு அளிப்பதன் மூலம் அவற்றின் பால் உற்பத்தியை 20-25% வரை அதிகரிக்க இயலும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை மட்டுமன்றி அவற்றின் இனப்பெருக்க திறனின் மேம்பாடு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியின் உயர்வு ஆகியவற்றிற்கும் தீவனம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. கறவை மாடு வளர்ப்போரிடம் தற்போது அவர்கள் கடைபிடிக்கும் தீவன முறைகள் என்னவென்று பார்த்தால், பொதுவாக 1-2 மாடு வைத்து வளர்ப்போர் முழு நேர மேய்ச்சல் முறையை பின்பற்றுகின்றனர். அதாவது தினசரி 8-10 மணி நேரம் மேய்ச்சலில் மாடுகள் பராமரிக்கப்படுகின்றன. ஒரு சில கறவை மாடு வளர்ப்போர் மேய்ச்சலுடன் சிறிது கூடுதலாக பசுந்தீவனத்தை அளித்து வருகின்றனர். இன்னும் சிலர் மேய்ச்சலுடன் உலர் தீவனம் மற்றும் சிறிது வேளாண் கழிவுகளையும் அளித்து பராமரித்து வருகின்றனர். இன்னும் ஒரு சிலர் மேய்ச்சலுடன் கூட உலர் தீவனம், வேளாண் கழிவுகள் மற்றும் அவர்களிடம் கிடைக்கக்கூடிய ஒரு சில அடர் தீவன பொருட்களை தீவனமாக கொடுத்து பராமரித்து வருகின்றனர். ஆனால் பண்ணை முறையில் கறவை மாடுகளை வைத்து பராமரிக்கும் போது மேய்ச்சல் முறையில் வளர்ப்பது இயலாதிருப்பதால் கொட்டிலேயே அவற்றை வைத்து பராமரித்து அவற்றுக்கு தேவையான பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் அடர் தீவன பொருட்களை கொடுத்து பராமரித்து வருகின்றனர். மேய்ச்சல் முறை என்பது தரிசு நிலம், வரப்போரம், குளக்கரை, சாலையோரம், காடு சார்ந்த இடம், அறுவடையான் நிலம் போன்றவற்றில் கிடைக்கக்கூடிய மீதமுள்ள வேளாண் கழிவுகளே ஆகும். மொத்த நிரப்பரப்பில் 7.2% தான் மேய்ச்சல் தரையாக பராமரிக்கப்படுகிறது. அதிலும் தொடர்ச்சியான மேய்ச்சல் செய்வதால் புற்களின் தரம் குறைந்து ஊட்டச்சத்துக்களின் அளவு மிகவும் குறைந்து காணப்படுகிறது. மேய்ச்சல் தற்போது தரமான மேய்ச்சலாக காணப்படுவதில்லை. அது மட்டுமல்ல, இவ்வாறு பராமரிக்கப்படும் மேய்ச்சல் நிலத்தின் தரத்தை பாதுகாப்பதற்கும் எவ்வித முயற்சியும் எடுக்கப்படவில்லை. ஆகவே வருடத்தில் 4-5 மாதங்கள் வரைதான் ஓரளவு தரமான மேய்ச்சல் மாடுகளுக்கு கிடைக்கிறது. மீதி காலத்தில் மேய்ச்சல் மூலம் பால் உற்பத்திக்கு போதிய அளவுகளில் சத்துக்கள் கிடைப்பதில்லை. எனினும் மேய்ச்சல் முறையில் 1-2 மாடுகள் வைத்து பராமரிக்கும் போது உற்பத்தி செலவு மிகவும் குறைவாக இருக்கிறது. அவ்வாறு குறைந்த எண்ணிக்கையில் மாடு வளர்க்கும் போது மேய்ச்சல் மூலம் பராமரிப்பதுதான் சிறந்த முறையாக இருக்கிறது. ஆனால் பண்ணை முறையில் மிக அதிக எண்ணிக்கையில் மாடுகளை வைத்து வளர்க்கும் போது அவற்றிற்கு தேவையான தீவனத்தை உற்பத்தி செய்தோ அல்லது வெளியிலே கொள்முதல் செய்தோ வேண்டிய அளவுகளில் தினசரி கொடுக்க வேண்டும். இவ்வாறு கறவை மாடுகளுக்கு அளிக்க வேண்டிய தீவனங்கள் 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதலாவது பசுந்தீவனம், 2வது உலர் தீவனம், 3வது அடர் தீவனம் அல்லது கலப்பு தீவனம் என சொல்லப்படுகிற தீவனம். பசுந்தீவனம் என்பது வரப்பு புல், கலைப்பொருட்கள், செடி கொடிகள், பயிரிட்டு விளக்கக்கூடிய பசுந்தீவன பயிர்கள், மர இலை தலைகள் ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த பசுந்தீவன வகைகளிலே நீர்ச்சத்து அதிகமாக காணப்படுகிறது. உலர் பொருள் மிகவும் குறைவாக உள்ளது. நார்ச்சத்து மிகுந்து இருக்கிறது. வைட்டமின் ஏ என்ற சத்து மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. பயிர் வகை பசுந்தீவனத்தில் குறிப்பாக புரதம், சுண்ணாம்பு தாது உப்பு சத்து அதிகமாக உள்ளது. பொதுவாக மாடுகள் விரும்பி உண்ணும் வகையில் மனமுள்ளதாகவும் பசுமையாகவும் உள்ளது, சுவையுள்ளதாகவும் இருக்கிறது. மேலும் மலம் இலக்கியாகவும் இந்த பசுந்தீவனம் செயல்படுகிறது.

பயிரிட்டு வளர்க்கக்கூடிய பசுந்தீவின பயிர்கள் என்னவென்று பார்த்தால், அவற்றில் மிக முக்கியமானவை தானிய வகை பசுந்தீவின பயிர்கள். அதிலேயே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், தீவன சோளம் CoFS 29 மற்றும் CoFS 31 ரகங்கள் பயிரிட்டு வளர்ப்பதற்கு மிகவும் ஏற்ற தானிய வகை பயிர்கள் ஆகும். அவற்றுடன் தீவன மக்காச்சோளம் அதாவது ஆப்பிரிக்கன் டால் என்கிற வகை மிகவும் சிறந்த ஒரு தானிய வகை பசுந்தீவன பயிராகும். மேலும் வீரிய ஒட்டுப்புல் வகைகள் சிறந்த பசுந்தீவன பயிர்களாக பயன்படுகின்றன. அவற்றில் குறிப்பிட்டு சொல்வதற்கு CO4, CO5 என்ற ரகங்களில் உள்ள கம்பு நேப்பியர் புல் மிகவும் ஏற்றதாகும். இவ்வகையான கம்பு நேப்பியர் கலப்பு புல்லை ஒரு ஏக்கரில் பயிர் செய்தால் அன்றாடம் 200 கிலோ என்ற அளவிலே பசுந்தீவனம் கிடைக்க வல்லது. இதன் மூலம் 10 கறவை மாடுகளுக்கு தேவையான அன்றாட பசுந்தீவன தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் புல் வகைகளாக கினியா புல், எருமை புல், ரோட்ஸ் புல், கொழுக்கட்டை புல், சிக்னல் புல், அருகம்புல், ஊசிப்புல் போன்ற பல்வகை புல் வகைகளை பயிரிட்டுக் கொள்ளலாம். பயிர் வகை தீவன பயிர்கள் சத்து மிகுந்தவை. அவற்றுள் காராமணி, குதிரை மசால், பெர்சீம், கொத்தவரை, வேலு மசால், முயல் மசால், சங்குப்பூ, கலப்பகோனியம், கொள்ளுப்பயிறு என்பவை குறிப்பிடத்தக்கவை. அவற்றுள் மிகவும் நமது இடத்திற்கு ஏற்றதாக உள்ளது வேலு மசால் என்ற பயிர் வகை தீவன பயிர். இந்த பயிரை 1 ஏக்கரில் பயிர் செய்தால் தினசரி 50 கிலோ என்ற அளவிற்கு பயிரிடம் அறுவடை செய்ய இயலும். இவை 10 மாடுகளுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யும். மேலும் தீவன மரங்களாக சூபாபுல், அகத்தி, கிளைடிசிடியா, மல்பரி, வேம்பு போன்ற மரங்களையும் நாம் கரவை மாடுகளின் தீவனத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். பசுந்தீவனம் மட்டுமின்றி உலர் தீவனத்தையும் கரவை மாடுகளுக்கு நாம் கண்டிப்பாக தினசரி அளிக்க வேண்டும். அவற்றுள் நெல் வைக்கோல், நாற்று சோளம், சோளத்தட்டை, உலர்ந்த துவரை செடி, பருத்தி செடி, கடலை கொடி, கரும்பு தொகை போன்றவை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த உலர் தீவனங்களில் சத்துக்கள் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. மாடுகள் விரும்பி உண்ணுவதும் இல்லை. எனினும் இவை நார்ச்சத்து மிகுதியாக இருப்பதால் வயிறு நிறைவை அளிக்கிறது. இவை பெருமளவில் விவசாயிகளிடம் கிடைப்பதால் அவற்றை முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டும். எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றால், இந்த உலர் தீவனத்தை மாடுகள் விரும்பி உண்ண செய்வதற்கு உப்பு கரைசலை அந்த உலர் தீவனத்தின் மேல் தெளித்து மற்றும் 1% மொலாசஸ் கரைசலையும் தெளித்தால் அவற்றை மாடுகள் விரும்பி உண்ணுகின்றன. அது மட்டுமின்றி இந்த உலர் தீவன வகைகளான நாத்து சோளம், சோளத்தட்டை போன்றவற்றை சிறு சிறு துண்டுகளாக்கி பசுந்தீவனத்துடன் கலந்து அளித்தால் கரவை மாடுகள் அவற்றை விரும்பி உண்ணுகின்றன. இந்த பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனம் மட்டுமின்றி கரவை மாடுகளுக்கு தினசரி அதிகமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வல்ல அடர் தீவனத்தையும் சேர்த்துக் கொள்வது நல்லது. அடர் தீவனம் என்பது ஒரு கலப்பு தீவன வகையாகும். செறிவூட்டப்பட்ட தீவனம் சத்துக்கள் மிகுந்ததாக காணப்படுகிறது. அதாவது குறைந்தது 16% புரதம் மற்றும் 70% எரிசக்தி கொண்ட தீவனமாக அமைய வேண்டும். அடர் தீவனம் என்பது பல்வேறு தீவன பொருட்களை கொண்டு செய்யப்படுவதால் நிறைந்த மற்றும் சமச்சீரான அளவுகளில் எல்லாவை சத்துக்களையும் கொண்டிருக்கும். உடல் பராமரிப்பு, துரித உடல் வளர்ச்சி, பால் உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்துக்கு தேவையான சத்துக்களை அளிக்க வல்லதாக இருக்கிறது. இனப்பெருக்கத்துக்கு தேவையான தாது உப்புகளான பாஸ்பரஸ், தாமிரம் போன்றவை தினசரி போதிய அளவுகளில் அடர் தீவனம் அளிப்பதால் கிடைக்கின்றன. நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான சத்துக்களும் இத்தீவனத்தின் மூலம் கிடைக்கிறது. எந்தெந்த பொருட்களை கொண்டு நாம் அடர் தீவனம் செய்ய முடியும்? அடர் தீவன பொருட்கள் மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு, அரிசி குருணை போன்ற தானிய வகைகள், பருத்தி கொட்டை பின்னாக்கு, கடலை பின்னாக்கு, எள் பின்னாக்கு, தேங்காய் பின்னாக்கு, சூரியகாந்தி பின்னாக்கு போன்ற பின்னாக்கு வகைகள், கோதுமை தவிடு மற்றும் அரிசி தவிடு, பருப்பு ஆலை கழிவு, புளியங்கொட்டை மாவு, மரவள்ளி கிழங்கு மாவு, மரவள்ளி கிழங்கு திப்பி போன்ற வேளாண் உபப்பொருட்கள் மற்றும் சர்க்கரை ஆலை கழிவான மொலாசஸ் ஆகியவற்றை கொண்டு அவற்றை சரி விகிதத்தில் கலந்து கொண்டு அடர் தீவனத்தை தயாரிக்கலாம். இது போக தனியார் கம்பெனிகள் மூலம் கொடுக்கப்படுகிற கலப்பு தீவனங்களையும் வாங்கி நம் கரவை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். ஒரு அடர் தீவன கலவை செய்வதற்கு வேண்டிய தீவன பொருட்கள் மக்காச்சோளம் 15-20% வரை சேர்த்து கொள்ள வேண்டும். சோளம், கம்பு அல்லது அரிசி குருணை ஆகிய ஒவ்வொன்றும் தனித்தனியாகவோ அல்ல அவ்வளவும் இணைந்தோ 10-20% வரை சேர்த்துக் கொள்ளலாம். கடலை பின்னாக்கு, எள்ளு பின்னாக்கு போன்ற பின்னாக்கு வகைகளை 20-30% வரை சேர்த்துக் கொள்ள வேண்டும். பருத்தி கொட்டை பின்னாக்கு கிடைத்தால் அவற்றை 10% வரை சேர்த்துக் கொள்ளலாம். கோதுமை தவிடு, அரிசி தவிடு போன்றவற்றை 35% வரை சேர்த்துக் கொள்ளலாம். பருப்பு நொய்யின்னு சொல்லக்கூடிய பருப்பு ஆலை கழிவு 15-20% வரை சேர்த்துக் கொள்ளலாம். சர்க்கரை ஆலை கழிவான மொலாசஸை 10% வரை சேர்த்துக் கொள்ளலாம். இவற்றெல்லாம் அரைத்து கலந்து ஒரு கலவையாக செய்து கொண்டு அவற்றுடன் தாது உப்பு கலவை 1%, சாதாரண சாப்பாட்டு உப்பு 1% போன்றவற்றை கலந்து அடர் தீவன கலவை செய்து கொள்ளலாம். முதலாவதாக கன்றுகளுக்கு எவ்வாறு தீவனம் அளிப்பது? கன்றுகளுக்கு முதல் 3 நாட்களுக்கு சீம்பால் தான் அவசியம். பின்னர் பால் தான் மிக முக்கியமான பொருளாக அமைகிறது. 15 நாட்கள் முதல் கன்று தீவனம் அளிக்கலாம். பின்னர் 3 வார வயது முதல் பசுந்தீவனத்தை பழக்கப்படுத்தி

ஆறு மாத வயதில் பாலை முழுமையாக மறக்கடிக்கப்பட்டு பசுந்தீவனம் மற்றும் கலப்புத்தீவனம் மட்டுமே அளித்து வளர்க்க வேண்டும். இவ்வாறு ஆறு மாத வயதிலே கன்றுகளுக்கு தினசரி அரை கிலோ என்ற அளவிலே பழதீவனமும் 5 முதல் 10 கிலோ என்ற அளவில் பசுந்தீவனமும் கொடுக்கலாம். 6 முதல் 12 மாதம் வரை உள்ள கன்றுகளுக்கு தினசரி 1.5 கிலோ அடர்தீவனம், 10 முதல் 15 கிலோ பசுந்தீவனத்தை தினசரி உணவாக அளிக்க வேண்டும். சினை மாடுகளுக்கு தினசரி அடர்தீவனம் 2 கிலோ மற்றும் பசுந்தீவனம் 20 முதல் 25 கிலோ, கூடவே உலர்தீவனமாக 5 கிலோ என்ற அளவிலே அளிக்கலாம். பால் உற்பத்தி செய்யும் மாடுகளுக்கு, அதாவது தினசரி 5 லிட்டர் வரை கறக்கும் கறவை மாடுகளுக்கு தினசரி அடர்தீவனம் 2 கிலோ, பசுந்தீவனம் 20 முதல் 25 கிலோ, உலர்தீவனம் 5 கிலோ என்ற அளவிலே தினசரி அளிக்க வேண்டும். அவ்வாறு பால் உற்பத்தி 10 லிட்டர் வரை வரும்போது அடர்தீவன அளவை அதிகரித்துக் கொண்டு 3.5 கிலோ என்ற அளவிலும், பசுந்தீவனத்தை 30 கிலோ என்ற அளவிலும், உலர்தீவனத்தை 5 கிலோ என்ற அளவிலும் கொடுக்க வேண்டும். மிகவும் அதிகமான பால் உற்பத்தியாக 15 லிட்டர் வரை கறக்கும் மாடுகளுக்கு தினசரி 5.5 கிலோ வரை அடர்தீவனத்தை அளிக்கலாம், 35 கிலோ வரை பசுந்தீவனத்தை அளிக்கலாம், 5 கிலோ உலர்தீவனம் அளிக்கப்பட வேண்டும். வெற்று மாடுகள், அதாவது சினையும் இல்லாமல் பாலும் இல்லாமல் இருக்கும் வெற்று மாடுகளுக்கு உடல் பராமரிப்புக்கு தினசரி 1 கிலோ அடர்தீவனம், 15 கிலோ பசுந்தீவனம், 10 கிலோ என்ற உலர்தீவனத்தை அளித்து பராமரிக்க வேண்டும். இவ்வாறு கறவை மாடுகளுக்கு தீவனம் அளிக்கும் போது அவற்றுடன் கூடுதலாக தாது உப்புகளையும் அளிக்க வேண்டும். தாது உப்புகளின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு, அதாவது கறவை மாடுகளுக்கு சுண்ணாம்பு, பாஸ்பரஸ், மெக்னீசியம், சல்பர், இரும்பு, தாமிரம், துத்தநாகம் போன்ற கனிமங்கள் உடல் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும், பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும், இனப்பெருக்க திறனை மேம்படுத்துவதற்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவற்றிற்கும் இன்றியமையாதவை. எனவே இத்தகைய தாது உப்புகளை தினசரி தீவனத்துடன் தேவையான அளவுகளில் அளிக்க வேண்டும். தேவையான எல்லா கனிமங்களும் அடங்கிய ஒரு தாது உப்பு கலவையை கலப்பு தீவனத்திலேயே, அதாவது அடதீவன கலவையிலேயே 1 முதல் 2% வரை சேர்த்து அளிக்கலாம். அதிக பால் உற்பத்தி திறன் கொண்ட மாடுகளுக்கு கூடுதல் தேவையினை கருத்தில் கொண்டு தாது உப்பு கலவையை தினசரி 50 முதல் 100 கிராம் என்ற அளவில் தீவனத்திற்கு கூடுதலாக தனியாகவோ அல்லது தீவனத்துடன் கலந்தோ அளிக்க வேண்டும். இவ்வாறு அன்றாடம் கறை மாடுகளுக்கு தேவையான அளவுகளில் பசுந்தீவனம், உலர்தீவனம், கலப்பு தீவனத்துடன் தாது உப்புகள் அளித்து வந்தால் கறவை மாடுகள் பால் உற்பத்தியில் மிகவும் சிறந்து விளங்கும், இனப்பெருக்க திறன் மேம்படும் மற்றும் உடல் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவையும் சிறப்பாக காணப்படும். இவ்வாறு தீவனங்கள் அளிப்பது மட்டுமன்றி தினசரி கறவை மாடுகளுக்கு அவற்றுக்கு தேவையான குடிநீரையும் அளிக்க வேண்டும். சுத்தமான குடிநீர் தேவைப்படும் போதெல்லாம் அளிக்கப்பட வேண்டும். பொதுவாக வளர்ந்த மாடுகளுக்கு நாள் ஒன்றிற்கு 30 முதல் 50 லிட்டர் வரை, கறவை மாட்டிற்கு 60 முதல் 100 லிட்டர் வரை, சினை மாட்டிற்கு 40 முதல் 60 லிட்டர் வரை, கன்றுகளுக்கு 5 முதல் 15 லிட்டர் வரை, எருதுகளுக்கு 40 முதல் 60 லிட்டர் வரை குடிநீர் தினசரி தேவைப்படும். சினை மாடுகளுக்கு அவை உற்பத்தி செய்யும் அளவிற்கு ஏற்றவாறு, அதாவது ஒவ்வொரு லிட்டர் பால் உற்பத்திக்கும் 3 முதல் 5 லிட்டர் வரை கூடுதலாக குடிநீர் தேவைப்படும். ஒரு கறவை மாட்டு பண்ணையிலே கடைபிடிக்க வேண்டிய தீவனமளிக்கும் முறைகள் என்னவென்று பார்த்தால், மொத்தமாக கொடுக்கக்கூடிய பசுந்தீவன அளவிலே, அதாவது ஒரு மாட்டிற்கு 30 கிலோ பசுந்தீவனம் அளிக்கிறோம் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டால், 1/3 பயிறு வகை தீவன பயிர்களை அளிக்க வேண்டும். பயிறு வகை தீவன பயிர்கள் புரதச்சத்து மிகுந்தவை, சுண்ணாம்புச்சத்து அளிக்க வல்லவை. எனவே அவற்றை நிச்சயமாக பசுந்தீவனத்தில் கூடுதலாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். 30 கிலோ பசுந்தீவனம் அளித்தால் 10 கிலோ வரை பயிறு வகை தீவன பயிர்களை அளிக்க வேண்டும். பசுந்தீவனத்தையும் உலர்தீவனத்தையும் தீவன நறுக்கி மூலமாக துண்டுகளாக்கி அளித்தால் விரயத்தை தவிர்க்கலாம். ஏனெனில் மாடுகள் முழு தண்டாக கொடுக்கும் போது புல் வகைகளை விரயம் செய்வதுண்டு, இலைகளை மட்டும் தின்று கொண்டு தண்டு பகுதியை விரயம் செய்துவிடும். எனவே அதை தவிர்ப்பதற்காக அந்த பசுந்தீவனத்தையும் உலர்தீவனத்தையுமே சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். பயிறு வகை தீவன பயிர்கள் அதிகமாக அளித்தால், அதாவது 50% வரை அதிகரித்து அளித்தால், அடர்தீவனம் அதாவது தினசரி கொடுக்க வேண்டிய கலப்பு தீவனத்தின் அளவை குறைத்துக் கொள்ளலாம். அதாவது நீங்கள் தினசரி கொடுக்கக்கூடிய பசுந்தீவனத்திலே கூடுதலாக பயிறு வகை தீவன பயிரை 5 கிலோ அளவில் அதிகரித்து கொடுத்தீர்களானால் 1 கிலோ வரை அடர்தீவன அளவை குறைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு செய்யும் போது பால் உற்பத்தி செலவு கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. கறை மாடு கொடுக்கப்படுகிற அடர்தீவனத்தை காலை மாலை என்று இரு வேளையாக பிரித்து கொண்டு, குறிப்பாக பால் கறப்பதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னதாக சிறிது நீர் சேர்த்து பிசைந்து அளிக்க வேண்டும். இவ்வாறு அளிப்பதால் அந்த அடர்தீவனம் முழுமையாக கறவை மாட்டுக்கு பயன்படுகிறது. அதன் மூலம் சத்துக்கள் வெளிப்பட்டு பால் உற்பத்திக்கு மிகவும் உதவிகரமாக அமைகிறது. கறவை மாடுகளுக்கு மாவு தீவனத்தை விட குச்சி தீவனமாக அந்த அடர்தீவனத்தை மாற்றி கொடுப்பது சிறந்த முறையாகும். குச்சி தீவனம் கொடுக்கும் போது பண்ணைகள் தூசி பரவுவதில்லை. குச்சி தீவனத்தில் முழுமையான சத்துக்கள் அடங்கியுள்ளது. சேமிப்பை வைப்பதற்கும் மிகவும் எளிதாக இருக்கிறது. மிகவும் விரும்பி கறவை மாடுகள் உண்ணுகின்றன. எனவே குச்சி தீவனம் சிறந்ததாக கருதப்படுகிறது. மேலும் கறவை மாடு பண்ணைகளில் ஒரே மாதிரியான உணவு முறையை பின்பற்ற வேண்டும். அடிக்கடி தீவனங்களையும் தீவனம் கொடுக்கும் நேரத்தையும் மாற்றக்கூடும்.

0: வராது. இவ்வாறு மாற்றுவதனால் செரிமானம் பாதிக்கப்படும். அதாவது மாடுகள் அதை உண்டு செரிமானம் செய்துதான் சத்துக்களை பெற்றுக்கொள்கின்றன. அந்த சத்துக்களை பெற்றுக்கொண்டால்தான் தினசரி பால் உற்பத்திக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். எனவே இவ்வாறு மாற்றி மாற்றி செய்வதால் செரிமானம் பாதிக்கப்பட்டு பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மீண்டும் இந்த தீவனங்களை சரியாக கொடுக்க ஆரம்பித்தால் செரிமானம் பாதிப்பை சரி பண்ணலாம். ஆனால் அவை ஒரு வாரம் முதல் 10 நாட்கள் வரை நேரம் எடுத்துக்கொள்ளும். இதுவரை கூறிய அறிவியல் பூர்வமான தீவன பயன்களை கையாண்டு கரை மாடு வளர்ப்போர் தங்கள் கரை மாடுகளை வளர்த்தால் பால் உற்பத்தியில் சிறப்பான முன்னேற்றம் காண இயலும். மேலும் இத்தகைய தீவனங்கள் போக தற்போது கரை மாட்டு பண்ணைகள் பெரும் எண்ணிக்கையில் கரை மாடுகளை வைத்து வளர்ப்பதால் புதிய வகை தீவனங்களையும் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் முழு தீவனம் என்ற ஒரு புதிய வகை தீவனம் கரை மாடுகளுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கிறது. முழு தீவனம் என்பது பசுந்தீவனம், புலர் தீவனம், கலப்பு தீவனம் என்று தனித்தனியே இல்லாமல் இந்த மூன்றையும் ஒரு சேர கலந்து ஒரே தீவனமாக அளிப்பது முழு தீவனமாகும். பசுந்தீவனத்தை நன்கு உலர வைத்து புலர் தீவனமாக்கி அதோடு சேர்த்து கலப்பு தீவனத்தை ஒரு சதவீதத்தில் சேர்த்து அரைத்து முழுமையான ஒரு தீவனமாக அதை மாவாகவோ அல்லது குச்சி தீவனமாக மாற்றியோ கட்டிகளாக மாற்றியோ முழு தீவனமாக கரை மாடுகளுக்கு அளிக்கலாம். இவ்வாறு கரை மாடுகளுக்கு அளிப்பதால் பண்ணையில் வேலை செய்யும் திறன் அதிகரிக்கிறது. அதாவது வேலை ஆட்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதிகமான எண்ணிக்கையிலே தீவன பராமரிப்பு செய்ய முடியும். அது மட்டுமல்ல முழு தீவனத்திலே ஒரு கட்டி அல்லது ஒரு சிறிய அளவு குச்சி தீவனத்தை உண்டாலேயே இந்த கரை மாடுகளுக்கு அன்றைக்கு வேண்டிய தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைத்து விடுகிறது. அதாவது ஒரு 5 லிட்டர் பால் உற்பத்தி செய்யும் மாடுகளுக்கு தினசரி 2 கிலோ அல்லது 3 கிலோ அளவிலே முழு தீவனம் கொடுத்தாலே போதுமான தீவன சத்துக்கள் கிடைத்து விடுகின்றன. இது போக இப்போது கரை மாடு வளர்ப்போர் சேமித்து வைத்த தீவனங்களையும் அன்றாட தீவனமாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஊறுகாய்ப்புல் மற்றும் உலர்புல் போன்றவை செமித்து வைத்த தீவனங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவை. ஊறுகாய்ப்புல் என்பது சைலேஜ் என்று வழங்கப்படுகிறது. உலர்புல் என்பது ஹே என்று ஆங்கிலத்தில் வழங்கப்படுகிறது. புல் வகைகளை அறுவடை செய்து சேமித்து வைத்து அவற்றை கெட்டுப்பாகாமல் பராமரித்து பின்னாட்களிலே பசுந்தீவனமாக பயன்படுத்துவதுதான் சைலேஜ் முறையாகும். இது போக தற்போது தீவன பயிர் சாகுபடிக்கு வசதி இல்லாத நிலம் இல்லாத விவசாயிகளும் கரவை மாடுகளை மிகவும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் வளர்க்கும் போது அவர்களுக்கு நீரியல் பசுந்தீவனம் என்பது மிகப்பெரிய உதவியாயிருக்கிறது. ஹைட்ரோபோனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மண் தேவையில்லாத ஒரு பசுந்தீவன உற்பத்தி முறையை கையாண்டு வெறும் நீர் மட்டுமே பாய்ச்சி பசுந்தீவனம் உற்பத்தி செய்யும் போது குறைந்த நாட்களிலேயே நல்ல சத்தான பசுந்தீவனம் கிடைத்து விடுகிறது. குறைந்த இடத்திலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்ய இயலும். நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி பசுந்தீவன உற்பத்தி செய்வதற்கு இடமில்லாதவர்கள் வசதி இல்லாதவர்கள் இந்த முறையை பின்பற்றி பசுந்தீவன உற்பத்தி செய்யலாம். இதிலே மக்காச்சோளம் சோளம் போன்ற பயிர்கள் மிகவும் ஏற்றவையாக இருக்கின்றன. இவ்வாறான அறிவியல் பூர்வமான தீவன மேலாண்மை முறைகளை கையாண்டால் கரவை மாடுகளுக்கு சிறந்த பால் உற்பத்தியை ஏற்படுத்தி அதிக லாபம் ஈட்ட இயலும் என்பது நிச்சயம்.
1: இதுவரை கரவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள். தொடர்வது மெல்லிசை.

0: தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, பூவை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பூவை பத்தி என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிதானே யோசிக்கிறீங்க? பூவுக்கு 7 பருவங்கள் இருக்குதான், அது உங்களுக்கு தெரியுமா? என்னது பூவுக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க அதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். தமிழ் இலக்கிய மரபுபடி பெண்களுக்கு தான் 7 பருவங்கள் உள்ளது போல, அதாவது பெண்களுக்கு வந்து பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, இதே மாதிரி 7 பருவங்கள் இருக்கு. அதே மாதிரி பூக்களுக்கும் 7 பருவங்கள் இருக்குதான். அவை என்னென்னு பார்ப்போமா? நம்ம வந்து சாதாரணமாக பூந்தான் சொல்றோம். நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு பூ மலர்ந்து வாடும் வர 7 பெயர்கள் அதற்கு வச்சிருக்காங்களாம். இப்ப முதல்ல வந்து அரும்பு. இது வந்து செடியில மிக சிறிய ஒரு ஊசி முனையளவு தோன்றும். இதுதான் பூவோட முதல் பருவமா. அதற்கு அடுத்த பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொட்டு. இது வந்து அந்த அரும்பு சற்று பெரியதாகி, ஆனா அதுல வந்து இதழ் விரியாமல் அப்படியே மூடி இருக்கும், இதைதான் மொட்டுன்னு சொல்றோம். அடுத்து வந்து முளை. இது வந்து மொட்டு லேசாக விரிய தொடங்கி உள்ளிருந்து நறுமணம் மெதுவாக வெளியே வரும் நேரம்தான். அதற்கு அடுத்த பருவம் தான் மலர். இதழ்கள் முழுமையாக விரிந்து பின் தான் இத பூன்னு சொல்றோம். இந்த நிலை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த நிலைதான். அதற்கு அடுத்தால உள்ள பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா அலர். இது பூ நன்றாக மலர்ந்து அதன் இதழ்கள் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி வளர்ந்து தனது முழு அழகையும் அப்படி காட்டக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் 6வது பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா வி. இது பூவின் அழகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி வாடி செடியிலிருந்து கீழே விழ தொடங்கும் நிலைதான். அதுக்கு அடுத்து கடைசியாக உள்ள பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா செம்மல். பூ வந்து முழுவதுமாக காய்ந்து சுருங்கி வாடிவிடும் கடைசி நிலைதான் இது. என்ன, பூவோட 7 பருவங்களையும் தெரிந்து கொண்டோமா? இனிமே பூவை பார்த்தா பூதானே அப்படின்னு யோசிக்காதீங்க, அதோட ஒவ்வொரு பருவத்தையும் நினைச்சு பாருங்க. நம்ம அடுத்ததான் தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, பயிர் கழிவுகளை உரமாக மாற்றும் முறையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். விவசாயிகள் நிலங்களில் பயிர் அறுவடை மேற்கொள்ளும் போது அறுவடை போக மீதமுள்ள பயிர் கழிவுகளான நெல் வைக்கோல், மக்காச்சோள தட்டை, சோளத்தட்டை, பருத்தி செடி போன்ற தேவையற்ற பகுதிகள் பயிர் கழிவுகள் என சொல்றோம். இவற்றை வந்து வயல்ல வந்து நம்ம எரிப்பதற்கு பதிலாக இதனை இயற்கை உரமாகவோ அல்லது மதிப்புமிக்க பொருளாகவோ மாற்றுவது சிறந்தது. நெல் வைக்கோல், சோளம், கம்பு மற்றும் மக்காச்சோள தட்டை போன்ற தானிய கழிவுகளும், பருத்தி செடிகள் மற்றும் கரும்பு தோகை போன்ற பணப்பயிர் கழிவுகள் மற்றும் நிலக்கடலை தோல், தேங்காய் நாறு, மரவட்டை கழிவுகள் போன்ற பிற பயிர் கழிவுகளிலிருந்து இயற்கை உரம், கால்நடை தீவனம், மதிப்பு கூட்டுதல் மூலம் பல முறைகள் இதுல இருக்குதான். பயிர் கழிவுகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சாணம் மற்றும் மாட்டின் சிறுநீருடன் கலந்து 3 முதல் 4 மாதங்கள் அது அப்படியே நிழல்ல மக்க செய்வதன் மூலம் சிறந்த உரம் தயாரிக்க முடியுமா. மேலும் மண்புலம் உரம் தயாரிக்கவும் காளான்கள் வளர்க்கவும் பயன்படுத்தலாம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோள தாள்கள் கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுதாம். பயிர் கழிவுகளை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் மண் வளம் மேம்படுவதுடன் காற்று மாசும் தடுக்கப்படுகிறது. பயிர் கழிவுகள் மக்கி உரமாவதல், மண்ணிற்கு தேவையான தலை, மணி, சாம்பல் சத்துக்கள் இயற்கையாகவே கிடைக்கிறதாம். மண் புழுக்கள் மற்றும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து மண் பொலபொலப்பாகும். இதனால் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து பணத்தை சேமிக்க முடியும். சோளம், கம்பு மற்றும் நெல் கழிவுகள் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாக பயன்படுகிறது.

பயிர்கழிவுகளை வயலில் வைத்து எரிப்பது தடுத்து நிறுத்தப்படுவதால் புகை மற்றும் காற்று மாசு ஏற்படுவது முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது. காற்றில் கரியமில வாயு கலப்பது குறைந்து சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது.

0: படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக பங்கேற்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்று கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்கியராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. அரசு கலை மற்றும் அறிவியல்

0: கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு மாணிக்கம் தாக்கூருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அவரது பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு மாணிக்கம் தாக்கூருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அவரது பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா பெலே தாம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மனை வென்றார். ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்வினி கார்படே வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வணக்கம் நேர்களே, நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:05 ஆயாச்சுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து. இது இளங்காற்று.
2: எப்பா எப்பா ஐயப்பா கண்ணுல காச

0: ஏழையின் சிரிப்பில் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசித்த நேரம் 8:11. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இளங்காற்றுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. முதல் தகவல் என்ன அப்படின்னா, நேஷனல் ஹைஸ்பீடு ரயில் கார்பரேஷன் லிமிட்டடில் டெபுட்டி இன்ஜினியர் மற்றும் ஜூனியர் இன்ஜினியர் இந்த போஸ்ட்டுக்கு சுமார் 209 பேர் தேவை என்ற அறிவிப்பை சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய கல்வி தகுதியாக பிஇ பிடெக்கு டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுபோக கூடுதல் விவரங்கள் நமக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா www.nhsrcl.in இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதற்குடைய கடைசி தேதியாக வருகின்ற July 14 கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேஷ்னல் ஹைஸ்பீடு ரயில் கார்பரேஷன் லிமிட்டெடில் டெபுட்டி இன்ஜினியர் என்று ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு 209 பேர் தேவை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதற்குடைய கடைசி தேதி 14 அப்ளை பண்ணிவிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வருகிறது. தேவாவின் இசையில் தேவா பாடியது பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்று கூவுது, அது ஃபாஸ்ட் ஃபுட்டு.

நேரம் 8:17 ஆய் கொண்டிருக்கிறது. இளங்காட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய விமானப்படையானது அக்னிவீர் வாயு மற்றும் ஏர்மேன் குரூப் ஒய் இதில் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஆட்கள் தேர்வு செய்ய இருக்கிறாங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் மற்றும் கூடுதல் விவரங்கள் அடங்கிய நோட்டிஃபிகேஷனுக்கு www.iaf recruitment.edcil.co.in. மீண்டும் ஒரு முறை www.aif recruitment.edcil.co.in.

www.cvo.in இந்த இணையதளத்தில் போயிட்டு பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் நமக்கான தகுதிகள் என்னென்ன இருக்குது, எது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆன்லைன் விண்ணப்பம் வந்து வருகின்ற ஜூலை மாதம் 6ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை, அதாவது 20 நாள் தான் ஓப்பனில் இருக்கும். 6ஆம் தேதி அப்ளை பண்ணதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. இந்திய விமானப்படையில் அக்னிவீர் வாயு மற்றும் ஏர்மேன் குரூப் ஒயில மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஆட்கள் தேர்வு செய்யிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வருது, கண்ணெதிரி தோன்றினால் திரைப்படத்திற்காக.

0: நேரம் 8:24. நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். கூடுதல் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணான 044-24-94-58-6458 இந்த தொலைபேசி எண்ணில் அழைத்து மேலும் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரி மூலமாக விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம், அனுப்பலாம். இளங்காற்று கேட்டுட்ருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில்
1: கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
2: உன்னை
1: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

0: கேட்ட பாடல் நேசம் திரைப்படத்தில் இடம்பெற்றது. நேரம் 8:29. ஆனந்தம் அமர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய கடற்படையில் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இந்திய கடற்படையில் எஸ்எஸ்சி அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் ஆஃபீஸர் போஸ்ட்டு காலியாக இருக்குது. அது எத்தனை போஸ்ட் காலியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 275 போஸ்ட் காலியாக இருக்குது. இந்த 275 போஸ்ட்டையும் ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு கல்வி தகுதி, வயது தகுதி மற்றும் தேர்வு முறைகள் என பற்பல விவரங்கள் தேவை என்றால் அதற்கான பிரத்யேக இணையதளமான www.joinindiannavy.gov.in. மீண்டும் ஒரு முறை www.joinindiannavy.gov.in. இந்த இணையதளத்தில் போயிட்டு பார்த்துக்கலாம். அதிலேயே ஆன்லைன் அப்ளிகேஷனும் உள்ளது. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை உடனே ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக வருகின்ற ஜூலை மாதம் 27 தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக ஒரு மாதம் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து.
1: கசட தபற எரல வழல எங்க நமன இலக்கணோ கசக்கு பிழிந்து உருட்டி புரட்டி

ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க. இளங்காற்று மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கிறோம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனது ட்ரக் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறது இன்னும் சில பணிகள் காலியாக இருக்குது. இந்த காலியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 450 இடங்கள் காலியாக இருக்குதான். இந்த 450 இடங்களையும் நிரப்புறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க யூபிஎஸ்சி. சரி, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறது தெரியுது. 40 உட்பட்டவங்க, பிஃபார்மா முடிச்சிருந்தவங்க, இல்லைனா பிஇ பிடெக் முடிச்சிருந்தவங்க, அப்படியும் இல்லைனா எல்எல்பி முடிச்சிருந்தவங்க, இல்லை எம்எஸ்சி இந்த மாதிரி முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்னப்பா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குன்னா, அந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள போஸ்டிங் இருக்குதுங்க. ஸோ இந்த போஸ்டிங்கை அப்ளை பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, 40 உட்பட்டவங்க இந்த டிகிரிகள்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா, கூடுதல் விவரங்களும் வேணும், ஆன்லைன் அப்ளிகேஷனும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது யூபிஎஸ்சி ஆன்லைன் .nic.in இந்த இணையதளத்தை போய் பார்த்தீங்கன்னா அதிலேயே நோட்டிஃபிகேஷனும் இருக்குது, ஆன்லைன் அப்ளிகேஷனும் இருக்குது. மீண்டும் ஒரு முறை, யூபிஎஸ்சி ஆன்லைன் .nic.in இந்த இணையதளத்தில் போய் பார்த்துக்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக வருகின்ற ஜூலை மாதம் 17 கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் டைம் இருக்குது, அப்ளை பண்ணிக்கலாம், அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. கடைசி நேரத்தில் நாம் மறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்க நிகழ்ச்சியில். அடுத்த ஒரு பாடல் வருகிறது, ஆனந்த பூங்காற்றே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:42. இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆனது சீனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு ஒரு 65 வேக்கன்சியும், ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட் லோயர் டிவிஷன் கிளர்க் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு 49 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அண்டு அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டுகளுக்கு சுமார் ஒரு 341 வேக்கன்சியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டோட்டலாக ஒரு 455 வேக்கன்சி வருதுங்க. இந்த காலி இடங்களை நிரப்புறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். சரிப்பா, இதற்கு என்னென்ன தகுதி வேணும், இது எப்படி தேர்வுகள், அந்த ஒரு முறைகள் அப்படிங்கிறதுக்கான விவரங்கள் வந்து எஸ்எஸ்சி.gov.in இதனுடைய பிரத்யேக இணையதள முகவரி இதுதான். இந்த

இணையதள முகவரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதிலே நோட்டிஃபிகேஷன் இருக்குது, பக்கத்திலே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும், ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. இந்த விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி வருகின்ற ஜூலை மாதம் 16 தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வல்லரசு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நேரம் 8:49 ஆகிக்கொண்டிருக்கிறது. இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு நேஷ்னல் ஹெல்த் மிஷன், அதாவது ஷார்ட்டாக வந்து TNNHM அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தமிழ்நாடு நேஷ்னல் ஹெல்த் மிஷனானது இன்டர்ன், கன்சல்டன்ட், அட்வைசர் இப்படிங்கிற போஸ்ட்டுக்கான காலி இடங்கள் ஒரு 27 வேக்கன்சி இருக்குது. இந்த 27 வேக்கன்சியும் ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன படிப்பு வேணும் அப்படிங்கும்போது, இது கொஞ்சம் மெடிக்கல் லெவல் அப்படிங்கும்போது மெடிசன் படிப்பு சேர்ந்தவங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். MBH கமா அடுத்து MHA, MSW, ME, MTech, BE, BTech முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின கூடுதல் தகவல் வேணும், அதை பார்த்துட்டு அப்படியே நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதனுடைய பிரத்யேக இணையதள முகவரியான www.nhm.tn.gov.in, மீண்டும் ஒரு முறை nhm.tn.gov.in இந்த இணையதள முகவரியை அணுகலாம். ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் ஊட்டி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் 8:55 ஆயாச்சு. இளங்காற்று நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருந்தேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சாரி முத்து.
1: தொடரு நோதுரா
2: வண்டம்பா.

0: utility vehicles and laser radial boats to Seychelles for its development and security. From Minister Modi to share his thoughts in Man Ki Baat program on Akashwani tomorrow. Sri Ram Janmabhoomi Mandir Trust General Secretary Champat Rai and Trustee Anil Mishra resign on moral grounds following the donation embezzlement case. Ceasefire between the US and Iran under pressure after a series of retaliatory strikes between the two sides. That is all in the news at 9. Good night.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரமிரவு 9:15. நேர்கள் கேட்கவிருப்பது திரை இசை நிகழ்ச்சியின் துவக்கமாக எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் பாடியது.

திரையிசை கேட்டுட்ருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலித்த குரல்களே மீண்டும். காவல்காரன் திரைப்படத்திற்காக

மத்திய அலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் திரை இசை கேட்டுட்ருக்கிறீங்க. திரை இசையின் நிறைவு பாடலாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 9:30. வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சார்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சை அரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் அகநானூற்று பாடல்களில் இருவாழ் உயிரினங்கள் இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: நான்

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் பண்டைய தமிழ் நாகரிகம், அதன் மொழி சிறப்பு முதலானவற்றை அறிய விரும்புவோருக்கு சான்று ஆதாரமாகவும் செய்தி ஊற்றாகவும் அமைவது சங்க இலக்கியம். பல்வேறு உயிரினங்கள் பற்றிய செய்திகளை சங்ககால புலவர்கள் பாடல்கள் மூலம் அறிய முடிகிறது. தேரை என்ற உயிரியை பற்றி உயிரியலாளர் கூறும் தகவல்கள், தவளை இனத்தில் ஒன்றாகிய தேரை பார்ப்பதற்கு தவளை போன்று இருக்கும், இவை இரண்டுமே அறுநிலை வாழ்வியல் வகுப்பை சேர்ந்தவை. இரவில் இறை தேடும் தேரைகள் நிலத்தில் வசிப்பவை, எனினும் இவை இருப்பிடம் சதுப்பு நிலப்பகுதி அல்லது நீர்நிலைகளுக்கு அருகாமையில்தான் அமைந்திருக்கும். தேரை ஊர்ந்தும் நகர்ந்தும் செல்லும். பொதுவாக இவை பழுப்பு அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்கும். அத்துடன் கருப்பான வட்டங்களில் புள்ளிகள் காணப்படும். தேரையின் ஒலிப்பு முறைகள் நீர்மிசை தவிட்டும் தேரை ஒலியின் எனவும், அவள்தோறும் ஆடுகள பறையின் வரிநுணல் கரங்க எனவும் அகநானூற்றில் பாடல்கள் மூலம் சிறப்பாக குறிப்பிடுகின்றன. நேர்களை மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நண்டுகள் அவற்றின் வாழிடங்களுக்கு ஏற்ப கடல் நண்டுகள், களி நண்டுகள், நன்னீர் நண்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. சில வகை நண்டுகள் நில வாழ்வன ஆகும். இருவாழ் உயிரினங்களுள் நண்டு குறித்து மிக நுட்பமான தகவல்களை சங்க இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது. சங்க இலக்கியத்தில் அளவன், களவன், நெண்டு என்னும் பெயர் வழக்குகளே பெருமளவில் பயின்று வருகிறது என்பார். பெருஞ்சேற்றிரலை அளவன் என்னும் கடல் நண்டு, சிவந்த நிறமுடைய வயலில் வாழும் செக்கர் நண்டு ஆகியன பற்றி சங்ககால புலவர்கள் பாடியுள்ளார்கள். நண்டுகளின் கண்கள் சிறிய மலர் மொட்டுகள் போன்றிருந்தன என்பதை வேப்பு நனை என்ன நெடுங்கண்ணீர் ஞெண்டு என்று பாடலடிகள் மூலம் காண முடிகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்புடன்.

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கியச் சாரலில் அகநானூற்று பாடல்களில் இருவாழ் உயிரினங்கள் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நத்தை இனத்தின் செயல்பாட்டினை விலங்கியலாளர்கள் கூறும்போது, நத்தை மெல்லுயிரிகள் பிரிவை சேர்ந்த உயிரினம். இது ஒரு விந்தையான உயிரினம். இதன் உடலை பாதுகாக்க சுருள் வடிவ ஓடு ஒன்றிருக்கும். கடல்களில் தரைப்பகுதியில் வாழ்வது இது. இது கடல்களிலும் மலை உச்சிகளிலும் பாலைவனத்திலும் தரைக்கடியிலும் வளர்கிறது. நன்னீர் நிலைகளில் வாழும் நத்தைகளும் உள்ளன. நத்தை என தற்காலத்தே சொல்லப்படுவது சங்க காலத்தில் நந்து நொல்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கள்ளி மரங்கள் சூழ்ந்த காட்டில் வற்றிய வாகை மரத்தின் அடிப்பகுதியில் உள்ளிருக்கும் ஊன் வாடிய நிலையில் கரிந்த மூக்கினையுடைய சிறு நத்தைகள் பொறுக்குடைய அடிமரத்தில் பற்றி கொண்டிருக்கும். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். ஆமை இனத்தை விலங்கியலாளர்கள் கூறும்போது ஊர்வன உயிரினத்தில் மேலோடு உள்ள ஒரே உயிரினம் ஆமைகள்தான். இவற்றில் நன்னீர் நிலைகளில் வாழ்பவை, நிலத்தில் வாழ்பவை என பல வகைகள் உள்ளன. இப்படியாக இன்றைய இலக்கிய சாரலின் வாயிலாக அகநானூற்று பாடல்களில் இருவாழ் உயிரினங்களான நிலம், நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்கள் தேரை, நண்டு, ஆமை, நத்தை போன்றவை மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட்டன. இவ்வுயிரினங்கள் வகைப்பாடுகள், மற்ற பெயர்கள், திணை வாழ்விடம், புலவர்தான் கண்ட கேட்ட செய்திகளை பாடல்கள் மூலம் வெளிக்கொணர்ந்துள்ளது. உயிரினங்கள் உடல் வடிவமைப்பு, வர்ணனைகள், குணம், அதன் சிறப்பை பாடல்களில் கையாண்ட முறையை பார்க்கையில் உயிரினங்கள் மீது அளவற்ற சங்ககால மக்கள் வாழ்ந்து வந்தமை சுட்டிக்காட்டப்படுகிறது. அகநானூற்றில் இருவாழ் உயிரினங்கள் பற்றி செய்தி கொணர முற்பட்டு இருப்பதை இன்றைய இலக்கிய சாரலில் தெரிந்து கொண்டோம். நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: புண்ணியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம்.
1: சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளி வேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளி வேஷம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல்

சரியோ, இனி அவளுடன் இருப்பது சரியோ, அவள் துணையினை பிரிவது குறையோ. பகைதான் வளரும் பகையே அன்பாய் மலரும், பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ, கலந்தவர் பிரிந்திட தகுமோ, இல்லறம் இல்லறவே காசிக்கு போ.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய நேர்களுக்கு இரவு வணக்கம். நேரம் இரவு 10:01 ஆய்கொண்டிருக்கிறது. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெறும் சுகமான ராகங்கள். பழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் அழைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாரு, என்ன பாடல் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறதை தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லும் நபரின் பெயர் என்னவோ?
2: முருகேசன், புள்ளுக்காட்டு வரசு.
1: புள்ளுக்காட்டு வலசையில இருந்து முருகேசன் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க
2: சார்? மௌன கீதங்கள்.
1: சரி.
2: மூக்குத்தி பூமேலே காத்து உட்கார்ந்து பேசட்டோமா?
1: சரி, ரைட், உட்கார்ந்து பேசட்டும். எப்படி இருக்கீங்கன்னு
2: கேட்டிருந்தேன்
1: நான். நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கான பாட்டு வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்தீர்கள் கே ஜே யேசுதாஸ், ஜானகி ஆகியோர் பாடிய பாடல்.

0: நேரம் இரவு 10:07. சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: அன்பு தம்பி முத்துக்குமாருக்கு தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவர்கள் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் அண்ணாச்சி, சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் ஒரு மெலடி பாடல்.
1: தூரல் நின்னு போச்சு, அது ஒரு சகாப்தம் முடிஞ்சு போச்சு, அது தங்க சங்கிலி மின்னிடும் அந்த பாடலை ஒளிபரப்பி.
0: நீங்க கேட்ட பாடல் இதை வந்து கொண்டிருக்கிறது. மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:12. கேட்டு ரசித்துக்கொண்டு இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷவாணி நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்களோடு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: அன்பான முத்துக்குமார் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: ஆரம்பமே கொஞ்சம் மிங்கிள்டான மாதிரி
1: இருந்துச்சு. ஆரம்பமே தடுமாறு சார்.
0: ஓகே ஓகே ஓகே. சாத்தன்குடியில இருந்து முருகன் சார், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? முதல்ல உங்களுக்கு விருப்பமான பாடல். நலமாக இருக்கிறோம், சொல்லுங்க உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எனக்கு வந்து வண்ண வண்ண பூக்கள் படத்துல இருந்து இல நெஞ்சேவா செந்தல் தேரில் எங்கும் போய் வரலாம் அந்த பாட்டு.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது தென்றல் தேரில். நன்றி நன்றி.

0: நேரம் இரவு 10:19 கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்கள் நெல்லை பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லும் நபரின் பெயர் என்னவோ?
1: புதுக்குடியிலிருந்து சுப்பிரமணியன் புஷ்பம் பேசுறேன் சார்.
0: புஷ்பம் மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: கரகாட்டக்காரன் படத்துல இருந்து குளகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா, இந்த பாட்டு கொடுங்க சார்.
0: அப்படியே சித்ரா மாதிரியே பாடியிருக்கீங்க. ஓகே, உங்களோட பாடலோட சேர்ந்து நாங்களும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதற்கான கூடுதல் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணான 044-249-68-6458 இந்த தொலைபேசி எண்ணில் உங்களுக்கு கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி aegnchn1@gmail.com. நேரம் 10:25. நெல்லை பண்பலை 102.6 இல் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் சொல்லும் நபரின் பெயர் சொல்லிக்கலாமா?
1: நான் புதுக்கோட்டையிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் பேசுகிறேன்.
0: கற்பகவல்லி ஜெயேந்திரன் மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் தரலாம்?
1: எனக்கு வந்து அந்த ஏழு நாட்கள் படத்திலிருந்து கருணை அரங்கேறும் நேரம் அந்த பாட்டு வைங்க சார்.
0: இந்த பாடலை பாடி இருக்கிறதும் ஜெயச்சந்திரன் தான், தெரியுமா?
1: தெரியும்.
0: ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியிருக்கிறாங்க. கேட்டு இணைந்திருங்கள். நெல்லை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புடன்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:31. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: தூத்துக்குடி மாவட்டம் ஆவரைக்கீரனூர். கணபதி.
1: கணபதி சார்,
2: எல்லோரும் நலமா?
1: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, அந்த நலத்தோடு சேர்த்து உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல்.
2: முந்தாள் முடிச்சிருக்கே அந்த பாடல் போடுங்க சார்.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி ஆகியோர் பாடிய பாடல்.

0: இசையால் தாலாட்டி கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம்,
1: இரவு வணக்கம்.
0: சகோதரியின் பெயர் என்னவோ? உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்.
1: எனக்கு புதிய வார்ப்புகள் படத்துல இருந்து வாட்டுங்கள் பாடுங்கள் அந்த பாட்டு.
0: உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 10:41. நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் சாரின் பேர் என்னவோ?
1: மேல சொக்கம்பட்டியிலிருந்து மூர்த்தி.
0: மூர்த்தி சார் சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: ராசுக்குட்டி படத்துல இருந்து நான் பிடிச்ச கிளியை வாசமலர்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது SP பாலசுப்ரமணியம் குரலில். கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:47. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து இணையவரும் அன்பு நேயர், என்ன யாரு பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
2: எனது பாடலை கேட்க அவளோடு காத்து கொண்டிருக்கும் அன்பான அறிப்பாளன் இம்சையரசன் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம்.
1: சிந்து பூந்தரையிலிருந்து முருகன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும், ஒரு மெலடி பாடல்.
2: அனைவரும் நல்லா இருக்கிறீங்களா சார்?
1: நலமாக இருக்கிறோம்.
2: நான் இன்று கேட்கக்கூடிய பாடல், சின்ன குயில் ஒரு பாட்டு பாடுது, தன் அம்மா குயில் எங்கேன்னு தேடுது என்ற பாடல் சார்.
1: பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் சொல்லிடலாமே?
2: சின்ன குயில் பாடுது.
1: ஓகே, பாடலும் அதுவே பாட்டும் அதுவே இல்லையா? இளையராஜாவோட குரல்ல கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: இனிய கீதங்களாய் உள்ளங்களை வருடிக் கொண்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் இணைய வந்து அடுத்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புன்னை நகர், ஜே ஜெயக்குமார்.
0: நாகர்கோவில் இருந்து ஜெயக்குமார் சார், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடலை கேட்கலாம்?
1: படம் வந்து புதிய ராகம். அது பாடல் வரி கவிஞர் வாரி, இளையராஜா, பாடியவர்கள் மனு, எஸ் ஜானகி. இயக்குனர் வந்து ஜெயசித்ரா, 10 வந்து ரகுமான்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். உங்கள் கூட இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நேர்களே.

0: நேரம் இரவு 11 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் உதயை மு வீரையன் அவர்கள். காலை 6:15 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே சிவா வான்மதி அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நேரலை வர்ணனையாளர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். காலை 7:25 வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நேரலை வர்ணனையாளர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளைய ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு இன்றைய நாகரிகம் செழுமைக்கு வழியா செலவுக்கு வழியா. 9:50 திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நேரலை வர்ணனை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். காலை 10:02 மனம் விரும்புதை நேர்விருப்ப பாடல். 10:45 திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நேரலை வர்ணனை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். முற்பகல் 10:55 135வது மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும். பன்னிரண்டு மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு வீட்டிலிருந்து வருவாயிட்ட என்னென்ன வாய்ப்புகள் உள்ளது. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றிய தகவல். 1:10 நலம் தானா, இதில் இதயத்தை பாதுகாக்கும் எளிய பழக்கங்கள். 1:55 தொடர்ந்து நலம் தானாவில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குகிறார் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு, இதில் மதுரை சுங்குடி பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல். மாலை 4:02 பொதிகை தும்பி 5:02 அரும்பு மொழிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நாளை மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. நாளை மாலை 6:30 லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 நேரடி வர்ணனையை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து எமது நிலைய நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் இயர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம். நாளை இரவு 7 மணிக்கு திரை இசை. 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நடவடிக்கைகள். 7:32 உழவர் உலகம். 8:00 மனதின் குரல் நிகழ்ச்சி. 8:35 இளங்காற்று. 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல்.
1: This is Akashvani, the news read by Amrit Bhushan.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் திரைகாணம். 1000-இல் ஒருவன் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடிய பாடல்.

0: பூவா தலையா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல்.
1: பூவா தலையா போட்டா தெரியும் நீ யார் நானா பார்த்து விடு.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன்.

கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் வானத்தைப் போல ரிதம் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒளிபரப்பாகிறது. முதலில் வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி ரிதம் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் சவாலே சமாளி, ரிக்ஷாக்காரன் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் சவாலே சமாளி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை சவாலே சமாலே திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.
2: கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமடி

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உணவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர்த்தோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் நள்ளிரவு 2:10. நெஞ்சம் மறப்பதில்லை ரகசியல் என்று கழுகு டிக் டிக் டிக் ராஜபார்வை கரையெல்லாம் செண்பகப்பு நெஞ்சில் ஒரு முள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. துவக்கமாக கழுகு படத்திலிருந்து சூலமங்கலம் முரளி பாடியுள்ள பாடல்

இதுவரை கழுகு படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள் நேயர்களே. அடுத்து டிக் டிக் டிக் படத்திலிருந்து லதா ரஜினிகாந்த் பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. நிகழ்ச்சியில் இதுவரை கழுகு, டிக் டிக் டிக் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். அடுத்து ராஜபார்வை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி, டிவி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை. நேரம் நள்ளிரவு 2:45. அடுத்து ஒலிக்கிறது ராஜபார்வை படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

அடுத்து, கரையெல்லாம் செண்பகப்பு படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை கழுகு, டிக் டிக் டிக், ராஜபார்வை, கரையெல்லாம் செண்பகப்பூ ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் நேயர்கள், பண்டிட் குமார் கந்தர்பா அவர்களின் பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து ராக் துர்கா.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து ராக் கபீர் நிர்குணி பஜன்ஸ்.

0: Department IMD has issued a red color warning for very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Assam, Meghalaya, sub-Himalayan West Bengal and Sikkim for today. Heavy rainfall is also expected over Bihar, Chhattisgarh, Karnataka, Konkan, Goa, Odisha, Tamil Nadu, Puducherry, Karaikal, Telangana, Vidarbh, Lakshadweep and Andaman and Nicobar Islands during the next 2 days. IMD has also forecast thunderstorm accompanied by lightning and gusty winds over Andhra Pradesh, Rajasthan, East Uttar Pradesh, Jharkhand, Madhya Pradesh and Maharashtra. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்டு பண்பலை. நேரம் அதிகாலை 4:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில், ஸ்ரீ கணபதி நீ, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

ஒங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்,

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஷ் பெருலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் தவில்.

0: scored a goal each as England secured the top spot of Group L. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ் வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 5:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: புலரும் பொழுது திரையில் ஒலித்த பக்தி பாடல்களை கேட்டு மகிழும் நேரம் இது. துவக்கமாக அனிருத் ரவிச்சந்தர், விஷால் தாத்லானி பாடியுள்ள பாடல்.

0: தொடர்ந்து திருமலை தென்குமரி படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, எம் ஆர் விஜயா பாடியுள்ள பாடல்.
1: சகனோ புனக்து சக வீரியம் கரவாவஹை.

மதுரை அரசாளும் மீனாட்சி சகககாகரிமபகாரி கம கம கம சிகா சதி நிறுத கரிதனி தனி மபனி சகரிதா சரி கரி தனி தனி பம பரிசா இதக சகா

0: மாலை அரசாள் மீனாட்சி.
1: எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள ராஜமுக்தி படப்பாடல்.

0: புலரும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
0: புலரும் பொழுதில் தொடர்கிறது திருமலை தெய்வம் படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.